வன்னி மண்ணில் தமிழினம் கண்ட கொடும்வலி நாட்கள் கந்தக புகைக்குள் மறைக்கப்பட்டன. காப்பாற்ற கெஞ்சினோம், உலகம் காது கொடுக்கவில்லை. கை கூப்பினோம், கதர் எழுதோம், கொஞ்சம் கூட இறங்கவில்லை. ஆயிரம் ஆயிரம் உறவுகளின் உடல்களை கடந்து கண்ணீரையும் கதைகளையும் காயங்களையும் சுமந்து முள்ளிவாய்க்காலில் இருந்து நடந்து முள்வேலிகளுக்குள் உழன்று நாதியற்று நின்றழுதது எம்மினம். ஆயிரம் ஆயிரம் உறவுகளின் உடல்களை கடந்து கண்ணீரையும் கதைகளையும் காயங்களையும் சுமந்து முள்ளிவாய்க்காலில் இருந்து நடந்து முள்வேலிகளுக்குள் உழன்று நாதியற்று நின்றழுதது எம்மினம். அழிவுத்தீயில் கருகிப்போக வயதெதுவும் இருக்கவில்லை. ஓடிய இரத்தம் உறைந்தது, தோண்டிய குழிகள் நிறைந்தன. உலகில் எந்த இனமும் சந்திக்க கூடாத பேரவலம் ஒன்றுக்கு எங்கள் தமிழினம் சாட்சியாகி போனது. மூண்டதோர் பெரும் போர் தீயில் மாண்டழிந்து போனது. உலகில் எந்த இனமும் சந்திக்க கூடாத பேரவலம் ஒன்றுக்கு எங்கள் தமிழினம் சாட்சியாகி போனது. காட்டாற்று வெள்ளம் போல் கண்ணீரை தந்த மே 18 காலத்தால் அழியாத காத்திருப்பையும் தந்து சென்றது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளிலும் தீராத ஏக்கங்களையும் ஏற்படுத்தி சென்றது. மாண்டு போன உறவுகள் மீண்டும் வரமாட்டாராயினும் ஏக்கம். கூட இருந்தவர்கள் குருதி வெள்ளத்தில் கிடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத ஏக்கம். காப்பாற்ற எவருமின்றி கைவிடப்பட்ட ஏக்கம். காலத்துக்கும் நாதியற்ற இனமா நாமினும் வலிமிகு வினா தருகின்ற ஏக்கம். காட்டாற்று வெள்ளம் போல் கண்ணீரை தந்த மே 18 காலத்தால் அழியாத காத்திருப்பையும் தந்து சென்றது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளிலும் தீராத ஏக்கங்களை ஏற்படுத்தி சென்றது. கண்ணீரையும் கதைகளையும் காயங்களையும் சுமந்து முள்ளிவாய்க்காலில் இருந்து நடந்து முள்வேலிகளுக்குள் உழன்று நாதியற்று நின்றழுதது எம்மினம். வன்னி மண்ணில் தமிழினம் கண்ட கொடும் வலி நாட்கள் கந்தக புகைக்குள் மறைக்கப்பட்டன. ஓடிய இரத்தம் உறைந்தது, தோண்டிய குழிகள் நிறைந்தன. மூண்டதோர் பெரும்போர்த்தியில் எம்மினம் மாண்டழிந்து போனது.

நேரம் இரவு 8:16 ஈஸ்ட் எஃப்எம்இன் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒளிபரப்பை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொராண்டோவில் தற்பொழுது 27°C உணர்நிலை 32°C காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இன்றைய நாள் திங்கட்கிழமை காலை இலங்கை நேரப்படி காலை முதல் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் நடைபெற்றிருக்கின்றது. அதன்படி இன்று காலை 6 முதல் 9 வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்கடன் மற்றும் மத கிரியைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:15 முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முற்பகல் 10:29 நினைவொளி எழுப்பப்பட்டு 10:30 2 நிமிடங்கள் அகவணக்கம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:31 பொதுச்சுடர் மற்றும் சமநேரத்தில் ஒற்றைச்சுடர்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பெரும் திரளான உறவுகள் இன்றைய நாள் நடைபெற்ற நினைவேந்தலில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு அறிவித்திருக்கின்றது.

ஏதோ ஒரு நம்பிக்கை எங்கள் இனத்தின் இருப்பை நகர்த்துகிறது. வாழும் உரிமை கூட மறுக்கப்பட்ட இனமாக இமை ஆக்கியது மே 18. ஆனால் இமக்கான உரிமைகளுடன் எம் தமிழ் உறவுகள் வாழ்வார்கள் எனும் எதிர்பார்ப்புகளை வலிகளும் துயரங்களும் துடைத்தளிக்கவில்லை. இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கைகளுடன் நாட்கள் நகர்கின்றன. நீதியும் நியாயமும் எம் கண்முன்னே நீர்த்துத்தான் போயின. உண்மைகளும் உரிமைகளும் உலகம் பார்த்திருக்க புதைந்துதான் போயின. கால நதியின் ஓட்டத்தில் குருதி நதி கரைந்து போனது. ஆனால் முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் மூழ்கி போகவில்லை. முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் மூச்சிழந்து போகவில்லை. பெரும் துயர் சுமந்து தொடரும் தடைகள் கடந்து வலிகளை தாங்கி வாழ்க்கை தேடுகின்ற பாதையில் நடக்கின்றது. முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் மூச்சிழந்து போகவில்லை. இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கையோடு நாட்கள் நகர்கின்றன. எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் போராட்டங்களுமே இன்னும் எம் உறவுகளின் பொழுதுகளில் நிறைந்துள்ளன. அழிப்பும் ஆக்கிரமிப்பும் உருவம் மாற்றி மாற்றி எம் ஊர்களில் உலவிக் கொண்டுதான் இருக்கின்றன. எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் போராட்டங்களுமே இன்னும் எம் உறவுகளின் பொழுதுகளில் நிறைந்துள்ளன. அழிப்பும் ஆக்கிரமிப்பும் உருவம் மாற்றி மாற்றி எம் ஊர்களில் உலவிக் கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் வீழ்ந்துவிட்ட விருட்சத்தின் விதியொன்றை நட்டு வைத்து உரிமையுடன் வாழ்வதற்கான நம்பிக்கையை வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மறக்க முடியாத வலிகளையும் வடுக்களையும் வரலாறு தந்தாலும் சொல்லனாத சோகங்களை முள்ளிவாய்க்காலில் கண்டாலும் அவற்றினையும் சுமந்து கொண்டு அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கின்றது இம்மினம். மறக்க முடியாத வலிகளையும் வடுக்களையும் வரலாறு தந்தாலும் சொல்லனா சோகங்களை முள்ளிவாய்க்காலில் கண்டாலும் அவற்றினையும் சுமந்து கொண்டு அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கின்றது இம்மினம். இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கையுடன் நாட்கள் நகர்கின்றன. இடிவிழுந்த நிலத்துக்கு விடிவு வருமென்றும் வலுவிழந்த இனத்துக்கு வாழ்வு வருமென்றும் நம்பிக்கையுடன் நாட்கள் நகர்கின்றன. நீதியும் நியாயமும் எம் கண்முன்னே நீர்த்துத்தான் போயின. உண்மைகளும் உரிமைகளும் உலகம் பார்த்திருக்க புதைந்துதான் போயின. கால நதியின் ஓட்டத்தில் குருதி நதி கரைந்துதான் போனது. ஆனால் முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் முச்சிழந்து போகவில்லை. முள்ளிவாய்க்காலோடு தமிழினம் முச்சிழந்து போகவில்லை.

நேரம் இரவு 8:40. ஈஸ்ட் எஃப்எம்இன் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொராண்டோவில் இப்பொழுது 27 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 32 ஆகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகும் அப்படியே இருக்கும் போரின் வடுக்கள். போர்கள் போர்க்களத்துடன் அவ்வளவு எளிதாக முடிந்துவிடுவதில்லை என்பதே இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழர்களின் வாழ்க்கையே சான்றாக்குகிறது.

கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18. கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18. 5-2 மாதங்கள் சுமந்து பெற்று பாலூட்டி தாலாட்டி சீராட்டி தமிழூட்டி கைபிடித்து நடந்து கண்முன்னே வளர்ந்த பிள்ளையை காவு கொடுத்து கலங்கி நிற்கும் அன்னையின் காயாத கண்ணீரின் நாள் மே 18. கையில் லேந்தி மார்பில் தாங்கி தோளில் தூக்கி ஊருலகை காட்டி கனவுகளோடு வளர்த்தெடுத்த மகனையோ மகளையோ இடை நடுவில் இழந்து நிற்கும் தந்தையின் தீராத தகைப்பின் நாள் மே 18. கருவறை பகிர்ந்து கற்றவை பகிர்ந்து அன்னை தந்தை பகிர்ந்து அவர் அன்பை பகிர்ந்து அனைத்து காலங்களிலும் அருகிலேயே இருக்க எண்ணிய அண்ணனை அக்காவை தம்பியை தங்கையை ஆறாக ஓடிய இரத்த வெள்ளத்தில் அசைவின்றி கண்டவரின் ஆறாத தகைப்பின் நாள் மே 18. பள்ளியையும் பருவங்களையும் ஒன்றாக கடந்து ஓடி விளையாடி ஊர் சுற்றி திரிந்து உறவாக மாறிப்போய் கதை பேசி தடை கடந்து உடனிருந்து தோள் கொடுத்த நட்பினை தொலைத்து நிற்கும் தோழனின் தோழியின் தாங்குணா துயரின் நாள் மே 18. கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18. களங்கள் எவையாயினும் கண்ணீர் ஒன்றுதான், போர்கள் எங்காயினும் போகும் உயிர்கள் ஒன்றுதான், இலக்கின் வழி எதுவாகினும் இழப்பின் வலி ஒன்றுதான், காரணம் யாதாகினும் கடும் துயர் ஒன்றுதான், பெற்றவர் யாராகினும் உற்றவர் ஏக்கம் ஒன்றுதான், தாயாக தந்தையாக மகனாக மகளாக கணவனாக மனைவியாக அண்ணனாக அக்காவாக தம்பியாக தங்கையாக தோழனாக தோழியாக உடனிருந்தோரை இழந்து வாடும் உறவுகளோடு நாம் கண்ணீரின் கடும் துயரின் காத்திருப்பின் நாள் மே 18.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
4: Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
8: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 1650 2 4 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 மேலும் விவரங்களை அறிய ஜீவிதா ஸ்ரீ சோல் சிட்டி ரியாலிட்டி 6477837384 6477837384.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. Kiruba Thanabalasingham. 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை. முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. பாக்கெட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போடும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
1: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம், அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க்.ca.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசு ஒன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. 416-779-2323.
5: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710

0: சிக்னா சிவபாத சுந்தரம் 6476694663 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி 6476694663 647 Oh My Home
1: Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390 416-844-7390
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள் இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன் நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள் All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன் கண்டிஷன்ஸ் அப்ளை 191 நகர் Avenue, Unit 15, Scarborough, 416-841-5301
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்
3: 416-284-7000 Cash Point.
5: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

0: favorite music.
1: On your favorite station. 102.7. It's East FM. ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் ஓடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
1: 2225 மார்க்கம் ரோட், Suite
2: 07647478014. செய்யலாம்.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ் சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
8: நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: 5,000
1: சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
2: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
3: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
4: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ
5: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
4: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ் இன்னும் பல.
5: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
4: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
5: அழகு அழகு 6477873784.
6: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: பார்த்து போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இது புரட்சி கவிஞன் தமிழ் கவி பாரதியார் சொன்ன வார்த்தைகள். உள்ளத்தில் உண்மை உண்டானால் உலகம் உங்களை பின்பற்றும், உலகமே உங்கள் பின்னால் திரண்டு வரும். நமக்கென்று மட்டும் வாழாமல் இந்த உலகத்துக்காகவும் நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையே அர்த்தம் நிறைந்தது, அந்த வாழ்க்கையே மிக

சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் இருக்கிறது. ஆகவே சந்தோஷமாக வாழ்வோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

காலை பொழுது விடிந்தது நம் உள்ளத்தை போலே என்பது போல இந்த புலர்ந்திருக்கிற காலை பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ எங்கள் மனமும் அவ்வாறே மகிழ்ச்சியாக அமையட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம்.

எங்கள் அறிவிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களை உற்சாகப்படுத்த உங்கள் விமர்சனங்களை அனுப்பி வையுங்கள். உங்கள் விமர்சனங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி eastfm102.7@gmail.com. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நேயர் பெருமக்களே.

டொரண்டோவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேயர் உள்ளங்களே, எங்களோடு தொடர்பு கொள்ள 416-8241212 ஐ எப்பொழுதும் அழையுங்கள்.

நனைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நனைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஃப்எம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 19 2026 செவ்வாய்க்கிழமை புத்தம்புதிய காலை பொழுது ஒன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். எஃப்எம் 102.7 மற்றும் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ் என்று மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. ஓரளவிற்கு சூரியொளி காணப்பட்டாலும் கூட மழையுடன் கூடிய வானிலை இன்றைய தினம் இருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக 29 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். ஆனாலும் மழை தூரலுக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்தும் காணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளைய தினம் புதன்கிழமை 15 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை வியாழக்கிழமை பொறுத்தவரையில் வெப்பநிலை 13 பாகை செல்சியஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 14 பாகை செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை மழையுடன் கூடிய முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் அதேபோன்று மழையுடன் கூடிய நாள் இருக்கும். 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் திங்கள் 18 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை 20 பாகை செல்சியஸ். அன்றைய தினமும் மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. புதன்கிழமை முகில் கூட்டம் சூழ்ந்திருக்கின்ற நாளாக இருக்கும். வியாழன் 19 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: நேரம் 7:12. இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

கனேடிய செய்திகள். இலங்கை தீவின் மக்களுக்கு நீடித்திருக்கும் அமைதிக்காக முன்னெடுக்கப்படும் சர்வதேச முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என கனேடிய பிரதமர் மாக்கானி உறுதியளித்துள்ளார். தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு கனேடிய பிரதமர் அலுவலகம் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் பொறுப்புக்கூறலை முன்னகர்த்தவும் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் கனடா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களோடு இணைந்து தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளை கடைபிடிப்பதாக ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட பிரதமரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஏகமனதாக அங்கீகரித்ததை பிரதமரின் அறிக்கை சுட்டிக்காட்டியது. இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அட்டுழியங்களை இனப்படுகொலை என அங்கீகரித்தமை துயர்படைந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதன் ஒரு முக்கிய படியினை பிரதிபலிப்பதாகவும் பிரதமரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ட்ரோனோ தூதரகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டை ஈரான் ஆதரவு பெற்றதாக கூறப்படும் தளபதியுடன் அமெரிக்கா தொடர்பு படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஈரான் நாட்டவர் ஒருவருக்கும் ட்ரோன்டோ நகரின் மையப்பகுதியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டிற்கும் தொடர்புகள் இருப்பதாக அமெரிக்க அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். ட்ரோனோ தாக்குதலுக்கும் கனடாவில் உள்ள யூத வழிபாட்டு தலத்தை இலக்காக கொண்ட இரண்டாவது தாக்குதலுக்கும் பின்னணியில் மொஹமத் பகூர் சாத் தாவூத் அல் சடி இருந்ததாக அமெரிக்க அரசு வழக்கறிஞர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கனேடிய அதிகாரிகளால் தேசிய பாதுகாப்பு விளக்காக கருதப்பட்ட இந்த சம்பவம் ஆர்சிஎம்பியின் தீவிர விசாரணைகளை தூண்டியது. புதிதாக வெளியிடப்பட்டுள்ள அமெரிக்க குற்றவியல் புகார் ஒன்றின் அடிப்படையில் மொஹமத் பகூர் சான் தாவூத் அல் சதி ஐரோப்பா முழுவதிலும் குறைந்தது 18 பயங்கரவாத தாக்குதல்களையும் கனடாவில் நடந்த மேலும் 2 தாக்குதல்களையும் திட்டமிட்டு ஒருங்கிணைத்து அதனை பொறுப்பேற்றுக் கொண்டதாக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டினர். இந்த புகாரில் மார்ச் மாதம் 2026 ஆண்டு ட்ரோன்டோவில் அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 10 இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதில் 2 சந்தேக நபர்கள் வெள்ளி நிற ஹோண்டா CRV வாகனத்தில் இறங்கி அமெரிக்க துணை தூதரக கட்டிடத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக காவல்துறை தெரிவித்தது. இந்த தாக்குதலில் அவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தாய்வானுக்கான பயணம் குறித்து சீன தூதரகம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சாங் அடுத்த வாரம் தாய்வான் தலைவர்களை சந்திக்க ஏற்பாடாகியுள்ளது. கனடாவிற்கான சீன தூதரகம் ஏற்கனவே இந்த பயணத்தை கண்டித்துள்ளது. இது சீனா கனடா உறவுகளுக்கிடையில் சிவப்பு கோட்டை மீறுவதாக கனடாவிற்கான சீன தூதரகம் வாதிடுகிறது. கனடாவின் இறையாண்மை நிலைநாட்டும் நோக்கில் இந்த பயணம் அமைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சாங் தெரிவித்தார். இந்த பயணம் 2 நோக்கங்களை பயன்படுத்துவதாக கன்சர்வேட்டிவின் நிழல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சீன மக்கள் குடியரசின் அச்சுறுத்தல்களின் முதன்மையாக இருக்கும் ஒரு ஜனநாயக நாட்டிற்கு ஆதரவு வழங்குவது இந்த பயணத்தின் முதன்மை நோக்கம் என மைக்கேல் சாங் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இரண்டாவதாக தாய்வானுக்கு பயணம் மேற்கொள்ளும் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து கனடாவிற்கான சீன மக்கள் குடியரசின் தூதுவர் விடுத்த எச்சரிக்கையினை எதிர்கொண்டு கனடாவின் இறையாண்மையினை நிலைநாட்டுவது தனது நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய்வான் அதிகாரிகளை கனடா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சந்தித்தால் கனடாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தகம் பாதிக்கப்படலாம் என சீன தூதுவர் வாங் டி அண்மையில் கனேடிய ஊடகம் தெரிவித்திருந்தார். கனடா ஒரு இறையாண்மை சுதந்திரம் கொண்ட நாடு என குறிப்பிட்டுள்ள மைக்கேல் சாங், கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சர்வதேச அளவில் எங்கு பயணிக்கலாம் என்பது குறித்து நாம் எந்தவொரு வெளிநாட்டு அரசாங்கத்திடமிருந்தும் வழிகாட்டுதல்களை பெறுவதில்லை என மைக்கேல் சாங் தெளிவுபடுத்தியுள்ளார். ஒரு குறிப்பிட்ட கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினரின் தாய்வான் பயணமும் கனேடிய அரசாங்கத்தின் ஒரே சீனா கொள்கைக்கான உறுதிப்பாட்டிற்கு முரணானது என கனடாவிற்கான சீன தூதரகம் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. 2027 ஆண்டு பைப் லைன் அமைக்கும் பணி ஆரம்பிக்க வழிவகுக்கும் எரிசக்தி ஒப்பந்தத்தை கனேடிய பிரதமரும் அல்பர்டா மாகாண முதல்வரும் எட்டியுள்ளார்கள். மத்திய அரசாங்கமும் அல்பர்டா அரசாங்கமும் காலநிலை எரிசக்தி ஒப்பந்தம் ஒன்றை முன்னெடுத்துள்ளன. பிரதமர் மாக்கானி, அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் ஆகியோருக்கிடையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் கடந்த வெள்ளிக்கிழமை கல்கரி நகரில் வைத்து வெளியிடப்பட்டது. நவம்பர் மாதம் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த புதிய ஒப்பந்தம் அமைந்துள்ளது. இதன் காரணமாக வெஸ்ட் கோஸ்ட் எண்ணெய் பைப் லைன் அமைக்கும் பணி 2027 செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய கப்பல் பயணிக்கு ஹாண்டா தொற்று இருப்பது ஆய்வகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
தொற்று பரவலின் மையமாக இருந்த எம் வி ஹொண்டூஸ் கப்பலில் பயணம் செய்த கனேடியர் ஒருவருக்கு ஹாண்டா தொற்று இருப்பது பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வகம் உறுதிப்படுத்தியது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கனேடிய கப்பல் பயணிக்கு தொற்றின் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை தேசிய ஆய்வகம் உறுதிப்படுத்தியது. இருந்தபோதிலும் இந்த தொற்று மேலும் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக கனேடிய சுகாதார அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். உறுதி செய்யப்பட்ட தொற்று உள்ளவருடன் பயணம் செய்த இரண்டாவது நபருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு தொற்று இல்லை என தெரிய வந்துள்ளது. இவர்கள் இருவரும் யூகோன் குடியிருப்பாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:21, இது குட் மார்னிங் கனடா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
0: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
0: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
8: ஈஸ்ட் எஃப்எம்
9: குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:30 நிமிடம்.

இலங்கை செய்திகள். 2009 மே மாதத்தில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூரும் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலும் சர்வதேச அரங்கில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் உணர்வுடன் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் முள்ளிவாய்க்கால் மண்ணிலும் உணர்வோடு நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவை முன்னிட்டு முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராஜா ரவிகரன் நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமான அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன், எம்கள் பெருமைக்குரிய வரலாற்றின் சோகமான இறுதிக் காட்சிகளின் மௌனமான சாட்சியை இந்த நந்திக்கடல் என்றும், ஏராளமான உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடல் அன்னியை வணங்கி உயிர் நீத்த எமது உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து வற்றாப்பழை கண்ணகியம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. அஞ்சலி நிகழ்வுகள், ஆத்மசாந்தி பிரார்த்தனைகள் கரைத்துறை பெற்ற பிரதேச உறுப்பினர்களான மகாதேவா, குணசிங்கராஜா மற்றும் இரத்தினன் ஜெகதீசன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் இலங்கையை இணைக்கும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள தரைப்பாலம் மூலம் இலங்கைக்கு பாரிய பொருளாதார நன்மைகள் ஏற்படும் வாய்ப்பிருப்பதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள புதிய கொள்கை விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை தரைவழி இணைப்பை மதிப்பிடுதல் என்ற தலைப்பிலான இந்த ஆய்வில் வலுவான தரைவழி தொடர்பானது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், சுற்றுலா மற்றும் பிராந்திய வளர்ச்சியினை முற்றிலும் மாற்றியமைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தலைமைத்துவ மாநாட்டில் உரையாற்றி இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா, இரு நாடுகளுக்கும் இடையில் நேரடி தரைவழி தொடர்பு இல்லாததே ஒரு முரண்பாடு என கூறினார். இந்த திட்டத்தின் பின்னால் உள்ள பொறியியல் மற்றும் வணிக ரீதியிலான காரணங்கள் மிக அழுத்தமானவை என அவர் குறிப்பிட்டார். இதன் மூலமே இந்த விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக மாறியது. இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையில் அமைக்கப்படும் நிலையான சாலை மற்றும் தொடர்ந்து இணைப்பு பயண மற்றும் போக்குவரத்து நேரத்தை கணிசமாக குறைக்கும் என்றும், தற்போது கப்பல் போக்குவரத்து செயல்முறைகள் மற்றும் துறைமுக தாமதங்கள் காரணமாக கடல் வழியே சரக்குகளை கொண்டு செல்ல 40 முதல் 122 மணித்தியாலங்கள் வரை செலவிடப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் முன்மொழியப்பட்டுள்ள தரைவழி பாதை மூலம் இந்த சரக்கு போக்குவரத்தை குறைந்தபட்சம் 9 மணித்தியாலங்களுக்குள் மட்டுப்படுத்த முடியும். இந்தியாவின் கேரளாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள விழிஞ்சம் துறைமுகம் உட்பட பிராந்திய போட்டிகளுக்கு மத்தியில் இந்த தரைவழி பாலம் கொழும்பு துறைமுகத்தின் போட்டித்திறனை மேலும் உயர்த்தும். நேரடி தரைவழி தொடர்பானது இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பொருளாதார நடவடிக்கைகளை மாற்றியமைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 2034ஆம் ஆண்டளவில் $1 trillion பொருளாதாரமாக உருவெடுக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ள தென்னிந்தியாவின், குறிப்பாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்துடன் இந்த மாகாணங்களின் வணிகங்கள் நேரடியாக இணைவதற்கும் பிராந்திய தொழில் வளர்ச்சிக்கும் தரைவழி பாலம் வழிவகுக்கும். குறைந்த செலவிலான தரைவழி அணுகல் காரணமாக தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது பின்தங்கிய பிராந்தியங்களின் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் உள்ள சாதகமான அம்சங்களை பட்டியலிட்டுள்ள மாற்றுக் கொள்கைகளுக்கான அந்த அறிக்கை சில முக்கிய எச்சரிக்கைகளையும் விடுத்தது. பாக்கு நீரணி மற்றும் ராமர் பாலம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகள் மிகவும் உணர்திறன் வாய்ந்த கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் வனவிலங்கு வாழ்விடங்களையும் கொண்டுள்ளன. எனவே இந்த திட்டத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு முன்பு விரிவான சூழலியல் தாக்க மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இந்த மாதம் $700 மில்லியன் நிதி கிடைக்கப்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிதி 2 தவணை கொடுப்பனவுகளின் மூலம் வழங்கப்படும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு ஆதரவாக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த திட்டங்கள் நாட்டின் நிதிநிலை தன்மையினை வலுப்படுத்த உதவும் என அரசாங்கம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஒட்டுமொத்த இலங்கையினையும் தமிழகத்திற்கு வழங்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். சமீபத்தில் தான் இந்தியாவிற்கு மேற்கொண்ட பயணம் மிகப்பெரிய வெற்றியினை தந்திருப்பதாக கூறிய அர்ஜுனா, தமிழ்நாட்டு மக்களும் தமக்கு ஆதரவு தெரிவித்த தமிழக அரசியல் தலைவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்தார். தமிழ்நாடு எங்களுடைய தமிழீழ தேசத்தை அங்கீகரிக்கிறது, தமிழக மண்ணில் கால்பதிக்கும் போதுதான் இன்னொரு அந்நிய நாட்டிற்கு வருகிறோம் என்ற உணர்வு எமக்கு ஏற்படுவதில்லை. முன்பு தான் யாழ்ப்பாணத்தை தமிழகத்திற்கு வழங்குமாறு கூறினேன், ஆனால் இப்போது ஒட்டுமொத்த இலங்கையினையும் தமிழகத்திற்கு கொடுக்குமாறு கூறுகிறேன். இங்கு தமிழன் அடக்கப்படுகின்றான், ஊழல் நிறைந்திருப்பது எனவும் அர்ஜுனா தெரிவித்தார். தான் அப்பாவி சிங்கள மக்களை எதிர்ப்பவன் அல்ல என்றும் சிங்கள மக்களோடு இணைந்து வாழ்வதை விரும்புவதாகவும் குறிப்பிட்ட அவர், 2009 மே 18 தமிழின படுகொலையை நிகழ்த்திய சிங்கள இனவாத அடக்குமுறை அரசை மட்டுமே தான் எதிர்த்து வருவதாகவும் கூறினார். தமிழ் மற்றும் சிங்கள பிரதிநிதிகளுக்கிடையில் நாடாளுமன்றத்தில் வேற்றுமைகள் இல்லாத போதிலும் சுயநல அரசியல்வாதிகளின் கீழ்த்தனமான அரசியலால் தான் சாதாரண மனுக்கு மக்கள் வீதிகளில் அடிபடும் நிலை உருவாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் தமது சுயலாபத்திற்காக தமிழினத்தின் வலிகளை பயன்படுத்தி வருவதாக சாடியவர், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட சில அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளால் தான் தமிழீழம் இன்னமும் சிதைந்து கொண்டிருப்பதாகவும், முதுகெலும்பும் நேர்மையும் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் தமிழீழ தேசிய தலைவரை பற்றி பேச முன்வர வேண்டும் எனவும் சவால் விடுத்தார். ஆயிரக்கணக்கான இசைப்பிரியாக்கள் புதைக்கப்பட்ட தமிழர்களின் பலிகள் நிறைந்த மண்ணில் பௌத்த விகாரைகள் கட்டப்பட்டு வருவதாக கவலை வெளியிட்டுள்ள அர்ஜுனா, காட்டிக் கொடுக்கும் அரசியலால் சிதைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் இனிமேலாவது நிம்மதியாக வாழ்வதற்குரிய அரசியலை தன்னை மேற்கொள்ளவிடுமாறும் வேண்டுகோள் விடுத்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை நோக்கி பயன்படுத்தி அவதூறு வார்த்தைகளுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, தமிழ் மக்களின் பலிகளையும் தியாகங்களையும் திரள் நிதி சேகரிப்பதற்காக பயன்படுத்த வேண்டாம் என சீமானுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 7:46 நிமிடம் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
1: Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. Sarees for $400, shalwars $400, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal. Aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள

0: வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள் 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்ய பிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன்முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:00 பிக்கரின் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மென்ட் இங்க்.
3: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.
4: 7:50 நிமிடம் ஈஸ்ட் FM காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:55 நிமிடம். அனைத்துலக செய்திகள். லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவது, ஈரானுக்கு அருகில் உள்ள பகுதிகளிலிருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்றுவது மற்றும் அமெரிக்க இஸ்ரேலிய போரால் ஏற்பட்ட அழிவுகளுக்கு இழப்பீடு வழங்குவது ஆகியவற்றை உள்ளடக்கிய அண்மைய சமாதான முன்மொழிவினை தெஹ்ரான் அமெரிக்காவிடம் முன்வைத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த முன்மொழிவு குறித்து தெஹ்ரானின் கருத்துக்களில் தடைகளை நீக்குதல், முடக்கப்பட்ட நிதியினை விடுவித்தல் மற்றும் நாட்டின் மீதான அமெரிக்க கடல் முற்றுகையினை முடிவிற்கு கொண்டு வருதல் ஆகியவற்றையும் ஈரான் கோரியதாக அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் காசம் கரிபாடி தெரிவித்துள்ளார். ஈரானிய அறிக்கைகளில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த நிபந்தனைகள் கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குப்பையென நிராகரித்த தெஹ்ரானின் முன்னிய முன்மொழிவுகளில் இருந்து பாரிய அளவில் மாற்றம் பெறவில்லை என கூறப்படுகின்றது. தெஹ்ரான் வாஷிங்டனுக்கு ஒரு புதிய சமாதான முன்மொழியை அனுப்பியதை அடுத்து ஈரான் மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்கும் திட்டத்தை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இப்போது மிக நல்ல வாய்ப்பிருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். உலகளாவிய எண்ணெய் மற்றும் இனிய பொருட்களின் விநியோகத்திற்கான ஒரு முக்கிய வழித்தடமான ஹோமோஸ் நீரணியை மீண்டும் திறக்க ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான அழுத்தத்தின் கீழ் மோதல்களை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தம் நெருங்கப்பட்டுள்ளதாகவும் டிரம்ப் நம்பிக்கை வெளியிட்டார். தெஹ்ரான் ஒரு உடன்பாட்டை எட்டவில்லை என்றால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் அவர் அச்சுறுத்தல் விடுத்தார். சமூக ஊடக பதிவொன்றில் அமெரிக்காவிற்கும் மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் மிகவும் ஏற்புடைய ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என்பதால் தாக்குதலை நிறுத்தி வைக்குமாறு கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர்கள் தன்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக டிரம்ப் தெரிவித்தார். திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் தெஹ்ரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்கும் ஒரு உடன்பாட்டை ஈரானுடன் எட்ட முடிந்தால் அமெரிக்கா திருப்தி அடையும் என குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த மாதம் நடைபெற்ற ஒரு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியதிலிருந்து இரு தரப்பினருக்கும் இடையில் செய்திகளை பரிமாறி வரும் இஸ்லாமாபாத் ஈரானின் முன்மொழிவை வாஷிங்டனுடன் பகிர்ந்து கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள சாண்டியோகோவில் பள்ளிவாசல் அருகில் இரண்டு இளைஞர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களும் தம்மை தாமே சுட்டுக் கொண்டதால் சந்தேக நபர்கள் இருவரும் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது பயங்கரவாத நடவடிக்கைகளின் தொடர்ச்சியா அல்லது தனிப்பட்ட தாக்குதல் நடவடிக்கையா என்பது குறித்து தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காசா பகுதிக்கு அத்தியாவசிய உதவிப் பொருட்களை ஏற்றிச் சென்ற 50 அதிகமான படகுகள் கொண்ட சர்வதேச தரைவழி கடல் கண்காணிப்பு பயணக்குழுவை சைப்ரஸிற்கு மேற்கில் உள்ள சர்வதேச கடல் பகுதியில் வைத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் இடைமறித்து முற்றுகையிட்டனர். குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா என்ற பலஸ்தீன ஆதரவு மனிதநேய அமைப்பு இஸ்ரேலின் கடல்சார் முற்றுகைக்கு உட்பட்டுள்ள காசாவிலிருந்து சுமார் 250 கடல் மைல் தொலைவில் தமது படகு குழு பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக அறிவித்தது. சர்வதேச கடல் விதிகளுக்கு மறுநாள் இஸ்ரேல் மீண்டுமொரு சட்டவிரோத கடல் கொள்ளை ஆக்கிரமிப்பை நிகழ்த்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இஸ்ரேலிய கமாண்டோ படையினர் தமது பல படகுகளுக்குள் பலவந்தமாக ஏறும் நேரடி வீடியோ காட்சிகளையும் இந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது. இந்த விசேட ராணுவ நடவடிக்கை குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளை தனிமைப்படுத்துவதற்காக தாம் விதித்துள்ள தடைகளை உடைப்பதற்கு திட்டமிடப்பட்ட ஒரு தீய சதியினை தமது படைகளின் இந்த அதிரடி நடவடிக்கை வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதமும் இதே அமைப்பைச் சேர்ந்த 22 படகுகள் கிரீட் தீவிற்கரையில் இஸ்ரேலிய படைகளால் இடைமறிக்கப்பட்டன. அந்த சம்பவத்தின் போது படகில் இருந்த 181 ஆர்வலர்கள் தடுக்கப்பட்டனர். சர்வதேச நாடுகளின் பலத்த கண்டனத்தை அடுத்து அவர்களில் இருவரை தவிர மற்ற அனைவரும் அடுத்த நாள் கிரீட் தீவில் விடுவிக்கப்பட்டார்கள். இருந்த போதிலும் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சாய்ப் அபு கெஷாக் மற்றும் பிரேசிலைச் சேர்ந்த தியாகோ அபில் ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டு 10 காவலில் வைக்கப்பட்ட பின்னர் நாடு கடத்தப்பட்டனர். அதன் பின்பு இந்த நிவாரணக் குழுவின் எஞ்சிய படகுகள் துருக்கியின் மர்மரிஸ் துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அங்கிருந்து 45 நாடுகளைச் சேர்ந்த 460 அதிகமான மனிதநேய ஆர்வலர்களோடு 54 படகுகள் கடந்த வியாழக்கிழமை மீண்டும் காசாவை நோக்கி தென்கிழக்கு திசையில் தமது பயணத்தை ஆரம்பித்திருந்த நிலையில் அவை சைப்ரஸ் அருகில் இஸ்ரேலிய கமாண்டோக்களினால் தற்போது நடுக்கடலில் இடைமறிக்கப்பட்டுள்ளன. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரச்சனைகள் வரும்போது அவற்றை தவிர்க்க முயற்சிப்பதை விட அவற்றை எதிர்கொண்டு தீர்வு காண்பதே சிறந்த வழி. பிரச்சனைகளை தவிர்ப்பது அல்லது தப்பியோடுவது தற்காலிகமான நிம்மதியை தரலாம், ஆனால் நிரந்தரமான தீர்வையும் மன உறுதியையும் பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்வது மட்டுமே தரும். நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், பயம் அல்லது துயரங்களை விட்டு விலகி ஓட நினைத்தால் அது அந்த பிரச்சனையின் தீவிரத்தை அதிகரிக்குமே தவிர குறைத்து விடாது. வலிகளை தவிர்ப்பது நம்முடைய வளர்ச்சியினையும் மன வலிமைகளையும் தடுத்துவிடும். சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அந்த சவாலை தைரியமாக எதிர்கொள்வதன் மூலமாக மட்டுமே அதில் இருந்து முழுமையாக நாம் வெளியேற முடியும். இருண்ட பாதையின் முடிவில் வெளிச்சம் தெரிவது போல பிரச்சனையின் முழு வலியையும் கடந்து சென்றால் மட்டுமே நிலையான தெளிவான வெற்றியினை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும்.

8:08. இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ் என்று மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. ஓரளவிற்கு சூரியொளி காணப்பட்டாலும் கூட மழையுடன் கூடிய வானிலை இன்றைய தினம் இருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக 29 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். ஆனாலும் மழை தூரலுக்கான வாய்ப்புகளும் தொடர்ந்தும் காணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளைய தினம் புதன்கிழமை 15 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை வியாழக்கிழமையை பொறுத்தவரையில் வெப்பநிலை 13 பாகை செல்சியஸாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 14 பாகை செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை மழையுடன் கூடிய முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் அதேபோன்று மழையுடன் கூடிய நாள் இருக்கும். 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் திங்கள் 18 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை 20 பாகை செல்சியஸ். அன்றைய தினமும் மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. புதன்கிழமை முகில் கூட்டம் சூழ்ந்திருக்கின்ற நாளாக இருக்கும். வியாழன் 19 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். இலங்கை தீவின் மக்களுக்கு நீடித்திருக்கும் அமைதிக்காக முன்னெடுக்கப்படும் சர்வதேச முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என கனேடிய பிரதமர் மாக்கானி உறுதியளித்துள்ளார். தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு கனேடிய பிரதமர் அலுவலகம் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் பொறுப்பு கூறலை முன்னகர்த்தவும் மனிதுரிமைகளை நிலைநிறுத்தவும் கனடா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களோடு இணைந்து தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளை கடைபிடிப்பதாக ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட பிரதமரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஏகமனதாக அங்கீகரித்ததை பிரதமரின் அறிக்கை சுட்டிக்காட்டியது. இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அட்டுழியங்களை இனப்படுகொலை என அங்கீகரித்தமை துயர்படைந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதன் ஒரு முக்கிய படியினை பிரதிபலிப்பதாகவும் பிரதமரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2009 மே மாதத்தில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூறும் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலும் சர்வதேச அரங்கில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் உணர்வுடன் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் முள்ளிவாய்க்கால் மண்ணிலும் உணர்வோடு நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை என 17 நினைவை முன்னிட்டு முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமான அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன், எம்கள் பெருமைக்குரிய வரலாற்றின் சோகமான இறுதிக் காட்சிகளின் மௌனமான சாட்சியை இந்த நந்திக்கடல் என்றும், ஏராளமான உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடல் அன்னியை வணங்கி உயிர்நீத்த எமது உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து வச்சாப்பழை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்மசாந்தி வேண்டி பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. அஞ்சலி நிகழ்வுகள், ஆத்மசாந்தி பிரார்த்தனைகள் கரைத்துறை பெற்ற பிரதேச உறுப்பினர்களான மகாதேவா, குணசிங்கராஜா மற்றும் இரத்தினன் ஜெகதீசன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவது, ஈரானுக்கு அருகில் உள்ள பகுதிகளிலிருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்றுவது மற்றும் அமெரிக்க இஸ்ரேலிய போரால் ஏற்பட்ட அழிவுகளுக்கு இழப்பீடு வழங்குவது ஆகியவற்றை உள்ளடக்கிய அண்மைய சமாதான முன்மொழிவினை தெஹ்ரான் அமெரிக்காவிடம் முன்வைத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த முன்மொழிவு குறித்து தெஹ்ரானின் கருத்துக்களில் தடைகளை நீக்குதல், முடக்கப்பட்ட நிதியினை விடுவித்தல் மற்றும் நாட்டின் மீதான அமெரிக்க கடல் முற்றுகையினை முடிவிற்கு கொண்டு வருதல் ஆகியவற்றையும் ஈரான் கோரியதாக அந்த நாட்டின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் காசம் கரிபாடி தெரிவித்துள்ளார். ஈரானிய அறிக்கைகளில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த நிபந்தனைகள் கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குப்பையென நிராகரித்த தெஹ்ரானின் முன்னிய முன்மொழிவுகளில் இருந்து பாரிய அளவில் மாற்றம் பெறவில்லை என கூறப்படுகின்றது. தெஹ்ரான் வாஷிங்டனுக்கு ஒரு புதிய சமாதான முன்மொழியை அனுப்பியதை அடுத்து ஈரான் மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்கும் திட்டத்தை நிறுத்தி வைத்திருப்பதாகவும், ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இப்போது மிக நல்ல வாய்ப்பிருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார்.
உலகளாவிய எண்ணெய் மற்றும் இனிய பொருட்களின் விநியோகத்திற்கான ஒரு முக்கிய வழித்தடமான ஹோமோஸ் நீரணியை மீண்டும் திறக்க ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான அழுத்தத்தின் கீழ் மோதல்களை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தம் நெருங்கப்பட்டுள்ளதாகவும் டிரம்ப் நம்பிக்கை வெளியிட்டார். தெஹ்ரான் ஒரு உடன்பாட்டை எட்டவில்லை என்றால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் அவர் அச்சுறுத்தல் விடுத்தார். சமூக ஊடக பதிவொன்றில் அமெரிக்காவிற்கு, மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் மிகவும் ஏற்புடைய ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என்பதால் தாக்குதலை நிறுத்தி வைக்குமாறு கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர்கள் தன்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக டிரம்ப் தெரிவித்தார். திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், தெஹ்ரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்கும் ஒரு உடன்பாட்டை ஈரானுடன் எட்ட முடிந்தால் அமெரிக்கா திருப்தி அடையும் என குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த மாதம் நடைபெற்ற ஒரு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியதிலிருந்து இரு தரப்பினருக்கும் இடையில் செய்திகளை பரிமாறி வரும் இஸ்லாமாபாத் ஈரானின் முன்மொழிவை வாஷிங்டனுடன் பகிர்ந்து கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் உறுதிப்படுத்தியுள்ளது. இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: 8:18.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள். இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12:10 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்க,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
7: ரோஜ் ரிவர் சுக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிருந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
8: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
10: ஈஸ்ட் எஃப்எம்
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றல்களில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் இணைந்திருக்கிறோம். இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட வடபிதா சேவியர் கருணாரட்ணம் அடிகளார் கிளி ஃபாதர் என அன்போடு அறியப்பட்டவர். அவர்களால் பரந்தளவில் கட்டமைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மனித உரிமைகள் செயலகம் போன்றதொரு நிறுவனத்தை மீண்டும் உருவாக்க வேண்டிய தேவை இப்போது உணரப்படுகிறது. இந்த ஆவணப்படுத்தல் மற்றும் அடையாளப்படுத்தல் செயல்பாடுகளில் பின்னிற்கிறோம் என்கின்ற ஒரு கவலை வெளியிடப்படுகிறது. போரின் பின்னரான சூழலில் ஒருங்கிணைக்கப்பட்ட அளவில் மனித உரிமைகளுக்காக செயல்படுகின்ற நிறுவனம் எதுவுமில்லாத வெற்றிடமாகவே இன்றும் தமிழ் சூழல் இருக்கிறது. தனியே நினைவேந்திவிட்டு கடந்து செல்லாமல் இப்படி வலுவான கட்டமைப்புகளை உருவாக்க அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கிறார் யாழ் பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளரும் தமிழ் சிவில் சமூக அமையத்தின் செயற்பாட்டாளருமான அருட்பணி ரவிச்சந்திரன் இமானுவேல் அடிகளார்.
1: வடக்கு கிழக்கு மனித உரிமைகள் செயலகம் ஒரு காலத்தின் தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு நிறுவனமாக அமைந்தது. அதனுடைய இணையதளத்தில் இருந்து பல தகவல்களை பலரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அது வடிவமைக்கப்பட்டிருந்தது. பல செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்தார்கள், அறிக்கைகளை தயாரித்தார்கள், மனித உரிமை நிலவரங்களை சிச்சுவேஷன் ரிப்போர்ட்டாக சூழ்நிலை அறிக்கைகளாக அவர்கள் தயாரித்து வழங்கியிருந்தார்கள், ஆவணப்படுத்தல் வேலைகளை செய்து வந்தார்கள். அது ஒரு பரந்துபட்ட வித நோக்கோடு செயல்பட்ட ஒரு நிறுவனம். ஆனால் இன்றைய எங்களுடைய போரின் பின்னான சூழ்நிலையிலே இவ்வாறு ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மனித உரிமைகளுக்காக செயல்படுகிற அமைப்பு எதுவும் இல்லை என்பதும் ஒரு வெற்றிடமாகவே இருக்கிறது. அதை அந்த வெற்றத்தை நிறைவு செய்வதற்கு ஒரு அமைப்பை தொடங்க முடியுமா இருந்தால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அத்தகைய ஒரு அமைப்பு தேவை என்று இருக்கிறது. நான் குறிப்பிட்டது போல ஆவணப்படுத்தல் என்பது ஒரு முக்கியமான தேவை. கடந்த காலத்திலே நடந்த விடயங்களை ஆவணப்படுத்தல், இன்றைக்கு ஆவணப்படுத்துகின்ற வடிவங்கள் பலவாக மாறிவிட்டன. முன்பு அதனை ஒரு புத்தகமாக வெளியிடுவதுதான் ஒரே வழியாக இருந்த காலம். ஆனால் இப்பொழுது அவ்வாறல்ல, அறிக்கைகளாக, இணையதளங்களாக, வீடியோ ஆவண தொகுப்புகளாக என்று பல விதமாக நாங்கள் அதனை செய்யலாம். அதற்கான வசதிகளும் பல சூழல்களும் இருக்கிறது. ஆனால் அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு அமைப்பை உருவாக்க தமிழ் தரப்பு சீராக முயற்சிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களுடைய நிலையிலே இப்பொழுது இங்கே களத்திலே எங்களுடைய நிலையை பார்க்கிற பொழுது பல்வேறு தமிழ் கட்சிகள் அவற்றுக்கு இடையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் அவர்கள் ஒரு சீரான தெளிவான வழிவரைபடம் சிந்தனை அவற்றிலே இயங்காத தன்மைகள் அவ்வப்பொழுது வருகின்ற சூழ்நிலைக்கு மட்டும் ஏதோ அறிக்கைகளை விடுகிற தன்மைகள் இவற்றினாலே களத்திலே ஒருங்கிணைந்த நிலை இல்லை. அதேவேளை புலத்தில் வாழ்கிற தமிழர்களும் கூட ஒன்றாக சிந்திக்கிற தன்மை இல்லை. ஆனால் அப்படியான ஒரு நல்ல அமைப்பை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது இங்குள்ளவர்களும் புலத்தில் உள்ளவர்களும் இணைகின்ற பொழுதுதான் அது சாத்தியமாக இருக்கும். என்றால் நெசோரை இயக்குகின்ற பொழுது அவர்களுக்கு பலம் இருந்தது. ஒரு புறம் விடுதலை புலிகளுடைய ஆதரவு இருந்தது, மறுபுறம் அங்கீகாரம் இருந்தது அரசிடமிருந்தும். ஆகவே தெளிவாக இயங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அத்தகைய பலம் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதனை யாரும் தொடங்கி நடத்த முனைந்தாலும் கூட அதை பிராண்ட் பண்ணிவிடுவது, அது இவர்களுடைய ஆட்கள் அல்ல அவர்களுடைய ஆட்கள், அது அவையலுடைய அமைப்பு, இது இவையலுடைய அமைப்பு என்று சொல்லி அந்த அமைப்பையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுவது எங்களுடைய அவலமும் அபத்தமும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நிச்சயமாக அதனுடைய தேவை இருக்கிறது. அதனை நோக்கி புலம்பெயர் தமிழர்களும் இங்குள்ள சட்டத்தரணிகள் குறிப்பாக அரசியலே கட்சி அரசியலே நேரடியாக ஈடுபடாமல் இந்த மனித உரிமைகள் செயற்பாடுகளை முன்னெடுக்கிற விதமாக ஆட்கள் தோன்றுவது அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது உள்ளூரில் சட்டத்தரணியாக வந்து அடுத்ததாக கட்சியில் சேரணும் என்று சொல்லி ஒரு கட்சி சார்ந்து போகின்ற நிலை இருக்கிறது. அவ்வாறல்லாமல் மனித உரிமைகளை மனித உரிமைகளுக்காக பேண வேண்டும் என்று சொல்லி அந்த கொள்கை உறுதியோடு இயங்குகக்கூடிய சட்டத்தரணிகள் தேவை. அவ்வாறான சிந்தனை உள்ளவர்கள் கட்சிகளுக்குள்ளே நுழைகிற நோக்கத்தை தவிர்த்து இதை ஒரு முதன்மையான நோக்கமாக கொண்டு செயல்பட முடியும் என்று சொன்னால் எங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களும் அவரோட இணைந்து இத்தகைய ஒரு வடிவ நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி செயல்படுத்த முடியும். ஆகவே அதற்கான தேவை இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறேன். அதனை செய்ய முன்வர வேண்டும் என்றும் நான் எங்களுடைய மக்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன்.
0: நேரம் 8:32 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 8:40, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, 102.7.
0: பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் மங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் குணாவை தொடர்பு கொள்ளலாம். குணா, இப்போது பொருளாதார நெருக்கடி நிலையில் பலரும் தங்களுடைய நிதி பயன்பாடுகள், நிதி திட்டமிடல் தொடர்பில் அதிகளவு கவனம் செலுத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த நிதி திட்டமிடல், ஃபைனான்சியல் பிளானிங் என்றால் என்ன, அதில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன?
2: நிச்சயமாக, அதாவது வந்து ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் என்று வரும்பொழுது அதை சொல்வார்கள் 6 pillars ஆஃப் ஃபைனான்சியல் பிளானிங் என்று சொல்லி. அதாவது 6 ஆதாரங்களாக இருக்கக்கூடிய 6 விடயங்களை நாங்கள் ஃபைனான்சியல் பிளானிங் என்று வரும்பொழுது எந்த ஒரு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது ஒரு அப்ளிகபிளான விஷயம். முதலாவது வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்று வரும்பொழுது உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், எப்படி நீங்கள் உங்களுடைய இன்கத்தையும் எக்ஸ்பென்சஸையும் கண்ட்ரோல் பண்ணுகின்றீர்கள். அதாவது வந்து டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் நான் டிஸ்க்ரிஷனரி எக்ஸ்பென்சஸ் என்று இருக்கின்றது. அதாவது வந்து தேவையற்ற செலவுகள் என்று சொல்வதிலும் பார்க்க, நீங்கள் தவிர்க்கப்படக்கூடிய செலவுகள், வெரி ஃப்ரீக்வென்ட்லி ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றது அப்படியானவை, கட்டாயமாக நீங்கள் செலவழிக்க வேண்டிய செலவுகள், அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் பே பண்ணுறதோ அல்லது மோர்கேஜ் பே பண்ணுறது, அப்போ அப்படியான செலவுகளை, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வரவு செலவை எப்படி மேனேஜ் பண்ணுகிறீர்கள் என்பது வந்து முதலாவது முக்கியமான விடயம். இதில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் காசு வைத்திருக்க வேண்டும், அதை விட நீங்கள் ஒரு சேவிங்கை மேண்டட்டரியாக செய்ய வேண்டும், இப்படியான விடயங்களும் அதில் அடங்கும். இது தவிர 2வது pillar இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். இன்வெஸ்ட்மெண்ட் அண்டேக்கில் மேக்சிமமாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய டேக்ஸ் ஃப்ரீ சேவிங் அக்கவுண்ட், அப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கு போவது அடுத்த விடயம். ஒரு சேவிங் அக்கவுண்டில் வெறுமனே காசை வைத்திருப்பதனால் இல்லாட்டி ஒரு ஜிஐசி அக்கவுண்டில் வைத்திருப்பதனால் அது வந்து எந்தவித இன்ட்ரெஸ்டையுமே தராது. அதற்கு பதிலாக உங்களுக்கு லாபம் தரக்கூடிய, ரிட்டர்ன் பெறக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறது. அடுத்தது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங். அதை விட இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், திஸ் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் அல்லது பேசிக் ஆஃப் தி ஃபைனான்சியல் பிளானிங் என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இஸ் த பேசிக் டு ப்ரொடெக்ட் யூ இன் கேஸ் இஃப் யூ சம்திங் ஹேப்பன் டு யூ. நாங்கள் இதை பற்றி பல தடவை மிகவும் டீட்டெயிலாக கழிச்சிருக்கின்றோம், விச் இஸ் இன்க்ளூடிங் லைஃப் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படியானவை. அதை விட டேக்ஸ் பிளானிங். டேக்ஸ் பிளானிங் என்று வரும்பொழுது இன்கம் ஸ்பிளிட்டிங் அப்படியான முடியும், அதாவது ரிட்டையர் பண்ண பிறகு இல்லாட்டி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவர் வந்து எப்படி லீகலாக நீங்கள் உங்களுடைய இன்கத்தை வந்து ஸ்பிளிட் பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸுடன், அப்படியான விடயங்களை பற்றி அறிவது. இது தவிர இறுதியாக லாஸ்ட் பில்லர் ஆஃப் ஃபைனான்சியல் பிளானிங் இஸ் தி எஸ்டேட் பிளானிங். எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த இந்த பணங்களையும் சொத்துக்களையும் எப்படி நீங்கள் மேக்சிமம் டேக்ஸ் கை குறைத்து அடுத்த உங்களுடைய ஜெனரேஷனுக்கு கொடுப்பதை பற்றிய விடயம். எல்லா விடயங்கள்லையும் வந்து எங்களுடைய அட்வைஸ் வந்து மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அடிப்படையிலிருந்து இதற்கான தகுந்த விளக்கத்தை எங்களால் உங்களுக்கு தர முடியும்.
0: நீங்களும் உங்களுடைய நிதி திட்டமிடலை சரியான முறையிலே மேற்கொள்வதற்கு சிறப்பான வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். 416-528-1407. GT Brokers in Guna Thuraisingam, 416-528-1407.
3: Vanam, Megamootathudan kaanappadum.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
2: கழிவுகள்
1: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
2: 200
1: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ஹரி.CPA.CA.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறுசுவை.

0: உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறது சரவண பவன். தொலைபேசி 01623-7755.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3 தொடக்கம் 4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
2: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 8:52.

எஸ்டிஎஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கர்நாடகா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து கலையத்தில் மதுமிதா மற்றும் மறுபடத்தில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நூடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசை நூடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ISFM.ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அழகான புத்தம் புதியதொரு நாளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். சமர் வந்துவிட்டது மாதிரியான ஒரு நாள் தான் மீண்டும் ஆரம்பமாக இருக்கின்றது. எல்லோ வார்னிங்குடன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9:02. 12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 மே மாதத்தின் 19 செவ்வாய்க்கிழமை காலை வேளை இன்றைய நாள் மே 19 பிறந்த நாள் திருமண நாள் விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடரட்டும். செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். புதிய வாய்ப்புகளோடும் இந்த நாள் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

9:08 நேற்று நாளையின் முதல் பாடல் இனிமையோடு ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது இன்றைய காலை பொழுதில். இந்த வேளையில் நாங்கள் வழக்கம் போல ஒரு அழகான முக்கியமான சிந்தனை ஒன்றைத்தான் பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலும் நிறுவப்பதிலே எங்களது வாழ்க்கை வந்து கழிந்து விடுகின்றது. எனவே அதனை நாங்கள் எப்படி கையாளுதல் அவசியம் என்பதைத்தான் சொல்லுகின்றது இந்த சிந்தனை. யாருக்காகவும் இதற்காகவும் நம்மை நிரூபிப்பதற்காக முயற்சி செய்யும் அந்த வேதனையான சுமையால் தான் பெரும்பாலும் எங்களை நாங்கள் இழந்து விடுகின்றோம். நீங்கள் செய்கின்ற செயல்களை சரியாக செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் எதை நிரூபிக்க முயற்சிக்கின்றீர்களோ அது தானாகவே நடந்தேறிவிடும் என்பதை அழகாக இந்த சிந்தனை சொல்லுகின்றது. அதே நோக்கம் எங்களிடம் இருக்கின்றது. அதாவது இன்னும் ஒருவருக்கு நாங்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தை மட்டும் மனதில் வைத்து நாங்கள் செயற்பட்டுக் கொண்டே இருப்போமாக இருந்தால் அது ஒரு பெரும் சுமையாகவும் வலியாகவும் மட்டுமே எங்களால் உணரப்படும். பெரும்பாலும் எங்களை நாங்கள் இழந்துவிடக்கூடிய நிலைமையைத்தான் அது உருவாக்கி விடுகின்றது. மாறாக அதை விடுத்து நாங்கள் எங்களது செயல்களை எங்களுக்கேற்ற வகையில் மிக சரியாக செய்து கொண்டே இருக்கின்ற போது எதை நாங்கள் நிரூபிக்க நினைத்தோமோ அது தானாகவே அங்கு நிரூபிக்கப்பட்டு விடுகின்றது. நாங்கள் இப்படிப்பட்டவர்கள், இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இந்த மாதிரியான செயல்கள் மூலமாகத்தான் எங்களது முன்னேற்றம் இருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் வாயால் சொல்லாமல் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். தொடர்ச்சியாகவே உங்களது நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக நிற்கின்ற போது அதை விடுத்து நாங்கள் பெரும்பாலும் எங்களது சுயத்தன்மையை, சுய கௌரவத்தை எல்லாவற்றையும் நாங்கள் விடுத்துவிட்டு மற்றவர்களுக்காக நிரூபிப்பதற்கு நாங்கள் பெருமளவிலே முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றோம். அது எங்களை நாங்கள் இழந்து போவதற்கான வாய்ப்பை தான் வழங்கும். நாங்கள் யார் என்று சொல்லி கடைசியிலே எங்களுக்கே புரியாமல் போகும் ஒரு பெரிய சந்தேகமும் மனக்குழப்பமும் மனதுக்குள் தோன்றக்கூடிய வாய்ப்பை தான் நாங்கள் உருவாக்கி விடுகின்றோம் இந்த செயல்களின் மூலமாக. எனவே எதற்காகவும் யாருக்காகவும் எதையும் நிரூபிப்பதற்காக முயற்சி செய்யாமல் நாங்கள் சரியாக எங்களது செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதன் மூலமாக நாங்கள் நினைத்த விடயத்தை அங்கு சாதித்து விடலாம். இரண்டாக இருக்கும் அந்த ஒரு வெற்றி என்பதைத்தான் சொல்லலாம். நாங்கள் எதை செய்ய நினைத்தோமோ அதையும் செய்து முடித்து விட முடியும். எந்த விதமான சுமையும் இல்லாமல் எங்களது வாழ்க்கை நிம்மதியாக கழியக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் மற்றவர்களும் கூட எங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் எங்களது செயல்கள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை அழகாக இன்றைய நாளின் காலையின் சிந்தனையாக சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஆண்டின் முதல் ஹீட் வார்னிங்கை நாங்கள் நேற்றிலிருந்தே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஹீட் இவன் வந்து 2 நாட்கள் தொடர்கின்றது. ஆனால் குறுகிய ஆயுட்காலம் தான் ஸ்ப்ரிங் சீசனாக இருப்பதன் காரணமாக மீண்டும் வளமை நிலைமைகள் திரும்ப இருக்கின்றன. இன்றைய தினம் இரவு பொழுதோடு வெப்பநிலை வளமைக்கு திரும்புகின்றது. சற்று மெல்லியொரு குளிரையும் கூட தரலாம் வரக்கூடிய அந்த மாற்றம் என்பதைத்தான் காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. ஆனால் இன்று பகல் வேளை ஹீட் வார்னிங்குக்கு உரியதாக இருக்கும். சுற்றுச்சூழல் கனடா நேற்றிலிருந்தே அந்த ஒரு எல்லோ வார்னிங்கை எங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வருடத்தின் ஃபர்ஸ்ட் ஹீட் ஈவெண்ட்டாக இந்த ஈவெண்ட் வந்து இப்போது தொடர்கின்றது. 30 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலையும் 36 டிகிரி செல்சியஸை அண்மித்த உணர்நிலையும் இன்று பகல் பொழுதிலும் இருக்கும். இன்றைக்கு இரவில் தான் இந்த ஹீட் ஈவெண்ட் நிறைவுக்கு வருகின்றது என்பது தொடர்பாக சொல்லப்படுகின்றது. அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த ஏரிகளின் கரையோரமாக தோன்றக்கூடிய மாற்றங்களின் விளைவாக சற்று குளிர்மையான நிலையை நாங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து வருகின்ற நாட்களில். ஆனால் இன்று பகல் பொழுதில் அதிக வெப்பம் தொடர்பான கவனம் நாங்கள் எடுத்தல் அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஸ்காப்ரோவை பொறுத்தளவில் ஒரு 28 வரை வெப்பநிலை உயர்ந்து 33 தாண்டியதாக உணர்நிலை இருக்குமாம். பகல் வேளை 8:29 சூரியஸ்தமனம் ஒன்று நடக்கும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கலாம். கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகளும் மாலையில் இருக்கின்றன. அதுவும் மடியுடன் கூடியதாக மழை இருக்கும். கொஞ்சமல்ல, ஒரு 10 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிவு இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சூரிய வெளிச்சமும் அணிந்திருக்கக்கூடிய மாலை பொழுது இருக்கலாம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் பகிரப்படுகின்றன. மதிய வேளையிலும் கூட 1 மில்லிமீட்டர் அளவிலான மிக லேசான மழை வந்து போவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்பதையும் கூட இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாளைக்கு புதன்கிழமையை பொறுத்தளவில் ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். வெப்பநிலை சரிதியாக சரிந்து நாளைய நாளில் 13 மட்டுமே இருக்கும். 11 டிகிரி செல்சியஸை தான் நாங்கள் நாளைக்கு உணர்நிலையாக பெற இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கும். காலையில் மெல்லிய மழை ஒரு சில இடங்களில் இருக்கலாம். முகில் வெளிச்சம் அணிந்திருக்கின்ற பகல் பொழுது நாளைய நாளில் இருக்கும். நாளைக்கு இரவு வேளை 6 வெப்பநிலை சரிந்து 2 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். எனவே ஒரு சரிதியான மாற்றம் சற்று குளிரான நிலைமையை வந்து எங்களை உணர வைக்கும். அதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வதால் அவசியம். இன்று போலல்ல நாளை பெரிய வேறுபாட்டுடன் தான் இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வியாழன் 12:11 உணரப்படும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக இருக்கின்ற பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை 13:12 உணரப்படும். சூரிய வெளிச்சம் இருக்கும். முகில் கூட்டங்களும் கொஞ்சம் அதிகமாகவே வானத்தில் தென்படலாம். சனிக்கிழமை மழை நாளாக இருக்கலாம் என்பது இப்போது சொல்லப்படுகின்றது. வார இறுதி 10 இருக்கும் வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸை தான் நாங்கள் உணரப்போகின்றோம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மழை தூருக்கான வாய்ப்புகள் தொடர்கின்றன. 12
ஞாயிற்றுக்கிழமையின் வெப்பநிலை 11 உணரப்போகின்றோம். அடுத்த திங்கள் 17-17 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கின்ற பொழுதையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதைத்தான் சொல்லலாம். எனவே அடுத்த வார இறுதி தாண்டிய அந்த நாட்களில், அடுத்த வாரத்தின் ஆரம்பத்திலிருந்துதான் மீண்டும் வெப்பநிலை உயர்கின்றது. ஆனால் வார இறுதி வரைக்குமே சற்று அதிகமான குளிரை தான் இந்த காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் காலநிலை தகவல்கள் தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். 9:13 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை வேளை

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லேமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550 2930550 goodlifeflooring.ca.
2: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனும் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
3: 416-900-4599.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
8: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
9: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

முதல் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:27 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மே மாதத்தின் நீண்ட வார இறுதி விடுமுறை நாட்கள் விக்டோரியா டே எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து இன்றைக்கு மீண்டும் பரபரப்பாக பாடசாலை வேலையெல்லாம் ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். தாமதங்கள் சற்று அதிகம் காணப்படுகின்றது இந்த காலை பொழுதில் என்பதைத்தான் இப்போது சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 401 வெஸ்ட்பவுண்டை பொறுத்தளவில் ஹைவே 412 பகுதிகளிலும் கூட தாமதங்களை சற்று அதிகம் எதிர்கொள்கின்றது. இடையில் தணிந்தாலும் ப்ரோக் ரோட் தாண்டிய பகுதிகளில் வைட்ஸ் ரோடுக்கு முன்னர் கலெக்டர்ஸ் வந்து சற்று அதிகமான தாமதத்தை ஒரு சிறிய விபத்தின் காரணமாக எதிர்கொள்கின்றது. அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் தாமதங்கள் தனிந்த நிலையில் நகரக்கூடியதாக இருக்கும். வைட்ஸ் ரோட் தாண்டி பயணிக்கின்ற போதும் கூட குறைந்த தாமதங்களை சற்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் கலெக்டர்ஸில் தான் தாமதங்கள் அதிகரித்திருக்கின்றது. அது தாண்டி பயணித்தால் அதுக்கு பிறகு சுமூகமாக குறுகிய தூரம் பயணிக்கலாம். மீண்டும் கென்னடி வீதி பகுதியிலிருந்து தாமதங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் வந்து சற்று அதிகமான வாகன நெரிசல்களை ஓடனுக்கும் விக்டோரியா பார்க் அவென்யூக்கும் இடைப்பட்ட பகுதியில் எதிர்கொள்கின்றது. டிவிபி பகுதியிலிருந்து எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலும் அதிக தாமதங்கள் இப்போது காணப்படுகின்றன. அதுவும் கலெக்டர்ஸை பொறுத்தளவில் பேவியூ வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்றது. பேவியூ தாண்டி யங்ஸ்ட்ரீ தாண்டிய இடங்கள் வரைக்குமே குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றன. அதன் பின்பும் கீழ் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னர் மீண்டும் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த தாமத நிலைமைகள் மார்டின்கோ ரோட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் வெஸ்டர்ன் ரோட் பகுதியில் அதிக வாகன நெரிசல்களும் கூட எதிர்கொள்ளப்படுகின்றன. 401 ஈஸ்ட் பவுண்டிலும் தாமதங்கள் சற்று உயர்வாக தான் இருக்கின்றது. ஹைவி 407 பகுதிகளிலே கடும் தாமத நிலைமைகள் ஆரம்பிக்கின்றன. இஸ்லிங்டன் வரைக்குமே அதிக வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. அதுக்கு பிறகு சற்று தனிந்த நிலைமை காணப்படுகின்றது. இருந்தாலும் தாமதங்கள் டஃபரன் ஸ்ட்ரீட் வரைக்கும் தொடர்ந்திருக்கின்றன. மீண்டும் யங் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் தாமதங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. ஈஸ்ட் பவுண்டிலும் 401 தாண்டி நாங்கள் டிவிபியை பார்க்கின்ற போது சவுத் பவுண்டில் 401 பகுதியில் ஆரம்பிக்கின்ற தாமதங்கள் இடையிடையில் சற்று அதிகமாகி அதுக்கு பிறகு தணிந்து இந்த நிலைமைகள் தொடர்ச்சியாகவே கார்னர் செல்லக்கூடிய தூரம் வரைக்கும் காணப்படுகின்றன. டிவிபி நோர்த் பவுண்டிலும் கூட எக்லிங்டனுக்கும் லோரன்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதிக வாகன நெரிசல்களும் அதுக்கு பிறகு யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைந்த வாகன நெரிசல்களும் நிலவுகின்றன. 404 சவுத் பவுண்டிலும் கூட அதிகமான வாகன நெரிசல்கள் தான் காணப்படுகின்றது. ஸ்டீல்ஸ் தாண்டிய பகுதிகளிலிருந்தே தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. ஷெப்பர்டுக்கும் 401க்கும் இடைப்பட்ட பகுதியில் கடுமையான வாகன நெரிசல்களும் இப்போது நிலவுகின்றது என்பதையும் போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பாக தெரிவித்துக் கொள்ளலாம். 9:30 இன்றைய தினம் மே 19 வேர்ல்ட் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் டே என்று சொல்லி அது தொடர்பான பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. IBD என்று சொல்லி சுருக்கமாக அழைப்பார்கள். இந்த ஒரு குடல் அழற்சி தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு வரக்கூடிய நோக்கத்தில்தான் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. குடல் அழற்சி நோய் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் என்று சொல்லித்தான் அது சொல்லப்படுகின்றது. இது வந்து சாதாரணமான ஒரு வயிற்று பிரச்சனை என்று சொல்லித்தான் பெரும்பாலானவர்கள் அதனை சரியாக கவனிப்பதில்லை. ஆனால் நாள் போக்கிலே அது வந்து சற்று அதிகமான பிரச்சனையாக கூட அவர்களுக்கு மாறலாம் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஐபிடி தொடர்பான கவனத்தை மக்கள் எடுத்தல் அவசியம் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். வெறும் வயிற்று பிரச்சனை மட்டுமல்லாமல் நீங்கள் வேலை பார்க்க கூடிய நேரத்திலோ அல்லது பாடசாலைக்கு செல்லக்கூடிய நேரத்திலோ அல்லது உங்களது உணவு உறக்கம் எல்லாவற்றையும் அது பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் கூட இருக்கும் இந்த ஐபிடி. அது தொடர்பாக கவனம் எடுத்தல் அவசியம் என்பதை சொல்லுகின்றது. இதனால் இந்த குடல் அழற்சி நோய்க்குள் தான் குரோன்ஸ் டிசீஸ் மற்றும் அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் போன்றவையும் கூட உள்ளடக்கப்படுகின்றது. இது வந்து எங்களது குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய பெயின்ஃபுல்லான இன்ஃப்ளமேஷனின் காரணமாக உருவாகக்கூடிய நிலைமைகளாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் பகிரப்படுகின்றன. திடீரென்று இந்த நோய் வந்து தீவிரம் அடையலாம். எனவே சரியாக இது தொடர்பான சிகிச்சைகளை எடுத்துதல் அவசியமாகின்றது. அதே நேரம் உணவு முறை தொடர்பான மாற்றங்களும் கூட இந்த சிம்டம்ஸிலிருந்து சற்று நாங்கள் அந்த பாதிப்பிலிருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மை என்னென்று சொன்னால் இந்த ஐபிடியோடு வாழ்வது தொடர்பாக பலர் வந்து அறிந்திருக்கவில்லை என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களிடையே அந்த நோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் வேர்ல்ட் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் டே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த பொழுது இந்த தகவல்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 9:32 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை வேளை

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்,
1: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002. டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் மே 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. மே 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து மே 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. மே 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், மே 21 வியாழன் காலை 11 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். மே 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, மே 25 திகதி திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 வரை உள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித்இன் 24 hours, ஃபண்டட் வித்இன் 72 hours.
3: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
4: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
5: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

9:45 ஈஸ்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது செவ்வாய்க்கிழமை காலை வேளை. இந்த பொழுதில் ஒரு முக்கியமான சிந்தனையை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் இதில் பகிரப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதர் எப்போதும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் என்று சொன்னார். அவர் சரியில்லாதவர் என்பதற்கான அறிகுறி அது அல்ல என்பதைத்தான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அந்த மனிதருடைய மனம் சோர்ந்து அவர் அழுத்தத்தில் இருந்து அதன் காரணமாக அவர் அமைதியை இழந்திருக்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியம். ஒருவரது மனம் காயப்படுகின்ற போது எங்களது மூளை வந்து பெர்செப்ஷன் எரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தவறான பார்வையைத்தான் உருவாக்குகின்றது. அதனால் மனிதர்கள் எல்லாவற்றிலும் தவறு, குறை, எதிர்மறை, நம்பிக்கை இன்மை என்பவற்றைத்தான் பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் ஒன்றை பாவிக்கின்றோம், அதில் ஒரு வைரஸ் ஒன்று வந்துவிடுது என்று சொன்னால் அது சரியாக வேலை செய்ய போவதில்லை. அதே மாதிரித்தான் எங்களது மனதில் உருவாகக்கூடிய இந்த நெகட்டிவ் பெர்செப்ஷன் எரர் என்பது எங்களது வாழ்க்கையை பாதிக்க தொடங்கும். அதனால் எப்போதும் மற்றவர்களை குறை சொல்லும் ஒருவரை நாங்கள் வெறுக்க வேண்டியதில்லை. அவரை புரிந்து கொள்ளுதல் மிக அவசியம். ஏனென்றால் அமைதியான மனம் ஒருபோதும் எங்கேயும் எல்லோரிடமும் தவறை தேடி அலையாது என்பதைத்தான் நாங்கள் கண்டிப்பாக மனதில் வைத்துக் கொள்ளுதல் அவசியம். எனவே அமைதியான மனம் என்று சொன்னால் அது மனிதர்களை புரிந்து கொள்ள தொடங்கும். அமைதியான மனம் எப்போதும் மகிழ்ச்சியைத்தான் தேடிக்கொண்டிருக்கும். அமைதியான மனம் ஒரு நல்ல வாழ்க்கையை எப்போதும் உருவாக்கி வைத்திருக்கும். ஆனால் யாராவது தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருப்பாராக இருந்தால் அவரை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்காமல் அந்த மனிதருடைய மனதிற்கு அமைதி தேவை என்பதை புரிந்து கொண்டு அவரை நாங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சி எடுத்தல் மிக மிக அவசியமாகின்றது. ஏனென்றால் அமைதியான மனம்தான் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உறவுகளையும் நல்ல வாழ்க்கையையும் உருவாக்கி தரும் என்பதைத்தான் இங்கு இந்த கருத்துக்களின் மூலமாக கூறியிருக்கிறார்கள். உலகத்தை திருத்துவதற்கு நாங்கள் முயற்சிப்பதற்கு முன் மனதின் அழுத்தத்தை சரி செய்தல் அவசியம். ஏனென்றால் அமைதியான மனம்தான் அழகான வாழ்க்கையை உருவாக்கும். குடும்பங்களில் கூட இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரியதாக இருக்கின்றது. ஒரு சிலர் வந்து எப்போதும் தவறாக நடந்து கொள்ளுகின்றார்கள் என்று சொல்லி அவர்களை நாங்கள் ஒதுக்கிவிடுகின்றோம். அவர்கள் என்ன மாதிரியான சிக்கலிலே இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக பெரும்பாலும் யாரும் புரிந்து கொள்வதில்லை. ஒரு சிலர் வந்து மற்றவர்களது குறைகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பெரிய அளவிலே தவறு கண்டுபிடிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கலாம். கோபப்படலாம், குறை சொல்லலாம். எனவே இந்த மாதிரியான நபர்களை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது. அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு வேதனை அவர்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுகின்ற போதுதான் அவருக்கான அந்த மருந்தை எங்களால் கொடுக்க முடியும். அந்த மருந்து என்னென்று சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த மாதிரியான ஒரு அன்பை அவரோடு பகிர்ந்து கொள்வதன் மூலமாகத்தான் அவரது அந்த ஒரு மனநிலையில் இருந்து அவரை வந்து நாங்கள் மீட்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதர் மன அழுத்தத்தில், காயத்தில், உணர்ச்சி சோர்வில் இருக்கின்ற போது எங்களது மூளை பெர்செப்ஷன் எரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தவறான பார்வையை உருவாக்க ஆரம்பிக்கும். அதன் காரணமாகத்தான் பார்க்கின்ற எல்லாவற்றிலும் குறைகளை கண்டுபிடிப்பதற்கும் கூட நாங்கள் முயற்சி செய்கின்றோம். குறை, ஏமாற்றம், தவறு, நெகட்டிவிட்டி என்பவைதான் அப்படிப்பட்ட மனிதர்களால் எப்போதும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள்.

எனவே அந்த மாதிரியான மனிதர்களுக்கு சைக்கோலஜிக்கல் கம்ஃபர்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆதரவு கொடுக்கப்படுதல் மிக மிக அவசியமாகின்றது என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருதல் அவசியம், அதே நேரம் மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது. என்ன காரணத்தினால் ஒருவர் இப்படி நடந்து கொள்கின்றார் என்பது தொடர்பாக அவரது அந்த நிலையிலிருந்து நாங்கள் பார்க்க தொடங்குகின்ற போது அவரை புரிந்து கொள்ள முடியும். என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர் அந்த சூழ்நிலையிலே அவர் வாழ்கின்றார் அல்லது என்ன மாதிரியான குழப்பங்களுக்குள் அவர் சிக்கியிருக்கின்றார் என்பது தொடர்பாக சரியாக அடையாளம் கண்டுகொள்வதன் மூலமாக அவருக்கான ஆதரவை எங்களால் வழங்க முடியும் என்பதையும் இந்த அழகான சிந்தனை சொல்லி நிற்கின்றது. 9:50 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
1: அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663, 6470 Oh My Home.
2: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebe 437-477-7960, 437-477-7960.
3: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. For kids, $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
4: MJS Gold House.
5: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
4: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
4: MJS Gold House.
5: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
6: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்,
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

நேரம் காலை 10:02 மீஸ்டெஃபம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுது. ஈஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-842-4212, ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com உமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்டெஃபம் 102.7. ஹிட் வார்னிங்குடன் இன்றைய நாளையும் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். நேற்றைய பொழுதும் இன்றைய பொழுதும் வெப்பச்சரிக்கைக்குரியதாக இருக்கின்றது. இந்த வெப்பம் தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு நடா 2 நாட்களுக்குமான எல்லோ வார்னிங்கை தொடர்ந்து விடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதையும் கூட இங்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைய பகல் பொழுதிலும் கடுமையான வெப்பத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியங்களும் பல இடங்களிலும் உருவாகி வருகின்றமை தொடர்பான காலநிலை தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஹீட் அண்ட் சிவியர் தண்டர்ஸ்டோம் ரிஸ்க் வந்து மிக பலமான மழையோடு சேர்ந்து வருகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இன்று செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு சில இடங்களில் ஒன்டாரியோவில் லார்ஜ் ஹெயில் மற்றும் ஸ்ட்ராங் வின்ஸுக்கான சாத்தியங்களும் தொடர்கின்றன என்பதை கூட இப்போது சொல்லி இருக்கின்றார்கள். அதில் இந்த லேக் ஹியூரான் மற்றும் ஜோஜியன் பே கரையோரம் பரி உட்பட ஒரு சில இடங்களுக்கு இன்று லேட் ஆஃப்டர்நூனில் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டோம்ஸ் வந்து இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஸ்காப்ரோ போன்ற இடங்களில் மாலை பொழுதில் சற்று அதிகமான மழை, அதுவும் தண்டர்ஸ்டோமாகத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போது எல்லாமே என்ன சொல்லி பார்த்தால் 21 வெப்பநிலை உயர்வாக இருக்கின்றது. 24 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய தினம் பகல் வேளையின் வெப்பநிலை உயர்வாக 28 இருக்கும். 33 வரை உணர்லையே நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். மதிய பொழுதிலும் கூட ஒரு மெல்லிய மழை வந்து போகலாம், தண்டர்ஸ்டோம் தான் வர இருக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மாலை பொழுதில் தான் சற்று அதிகமாக 10 மில்லிமீட்டர் அளவிலான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. 8:39 தான் இரவு பொழுதில் சூரிய அஸ்தமனம் என்று இருக்கும் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். இரவு வேளையின் வெப்பநிலை 12-10 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் மெல்லிய மழை தூர்வதற்கான சாத்தியங்களும் தொடர்கின்றன இன்றைய நாள். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் என்று சொல்லி பார்த்தால் நாளைக்கு இன்றிலும் பார்க்க மிக வேறுபட்டதாக இருக்கும். திடீர் வெப்பநிலை சரிவை நாளை தினம் எங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றது. இன்றைக்கெல்லாம் 36 எட்டியிருக்கக்கூடிய உணர்லேயே ஒரு சில இடங்களில் இன்றும் கூட நாங்கள் பெறுகின்றோம். அதே நேரம் நாளைக்கு கூடிய வெப்பநிலையாக 13 இருக்கும். 11 டிகிரி செல்சியஸையே நாங்கள் கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. முகில் வெளிச்சம் நாளைக்கு பகல் பொழுதில் இணைந்திருக்கலாம். வியாழக்கிழமை பிரதானமாக வெயிலோடு இருக்கும். 12 வெப்பநிலையாகவும் 11 டிகிரி செல்சியஸ் உணர்லையாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் பார்த்தால் முகில் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்களை நாங்கள் பெறுகின்றோம். அதில் காலை பொழுதில் அதிக வெளிச்சம் இருக்கும். அதுக்கு பிறகு முகில் கூட்டங்கள் அதிகம் சேர தொடங்கலாம். ஏனென்றால் சனிக்கிழமை மழைக்குரியதாக இப்போது சொல்லப்படுகின்றது. எனவே அதற்கான ஆயத்தம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கும் வெள்ளிக்கிழமை பிற்பகல் வேளையிலேயே தென்படத் தொடங்கலாம். 13 தான் வெள்ளிக்கிழமையின் வெப்பநிலை உயர்வு, 12 உணரப்போகின்றோம். வீக்கெண்ட் என்று சொல்லி பார்த்தால் சனிக்கிழமை மழையோடு இருக்கலாம். காலையில் மழைய தூரலாக ஆரம்பிக்கும். மதிய வேளை 5 மில்லிமீட்டர் அளவிலான மழையை நாங்கள் பெறப்போகின்றோம். மாலை இரவு பொழுதிலும் கூட மழை தூரல் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 10 மட்டுமே வெப்பநிலை, 7 டிகிரி செல்சியஸையே ஒற்றை இலக்கத்தில் கூடிய உணர்நிலையாக சனிக்கிழமையிலே உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். ஞாயிறு 12 வரை வெப்பநிலை வந்து 11 உணரப்படும். மழை தூரல் இருக்கும் மதியம் வரைக்கும். அதுக்கு பிறகு கிளவுடியாக இருக்கலாம். அடுத்த திங்கள் வந்து வெளிச்சமுகில் இணைந்திருக்கும். 17 வரை வெப்பநிலை வந்து 17 நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. எனவே வாரிறுதி வரைக்கும் சற்று அதிகமான குளிர் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய நிலைமைகளைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த வாரத்தில் மாற்றங்கள் வரலாம். வெப்பநிலை மீண்டும் உயர்கின்ற நிலைமையை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் இந்த காலை பொழுதில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் காலை 10:06 ஆக இருக்கின்றது.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:10 இருக்கின்றது. எபோலா அவுட் பிரேக் தொடர்பான பல தகவல்களை WHO வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. WHO டாக்டர்ஸ் இப்போது ஒரு எச்சரிக்கையும் கூட விடுத்திருக்கிறார்கள். தாங்கள் நினைத்ததிலும் பார்க்க அல்லது முதலில் அது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற விவரங்களிலும் பார்க்க அது மிக விரைவாகவே பரவக்கூடிய ஆபத்தை இப்போது நாங்கள் சந்திக்கின்றோம் என்பது தொடர்பாகத்தான் WHO வைத்தியர்கள் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 131 பேர் இந்த எபோலா தொற்றின் காரணமாக உயிரிழந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த நோய் பரவல் அது இப்போது அதிகம் இருக்கக்கூடிய அந்த மையப்பகுதிக்கு அருகில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவிலே தங்களது அச்சத்தையும் கூட வெளிப்படுத்தி இருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் WHOவின் ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதி ஒருவர் நோய் தொற்று முதலில் நினைத்ததை விட மிக வேகமாக பரவி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட ஒரு எச்சரிக்கையினை அவர் வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 513 அதிகமான கேசஸ் வந்து இந்த எபோலா தொற்று இருக்கக்கூடிய கேசஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோவில் தான் இந்த தொற்று இப்போது அதிகம் அவதானிக்கப்படுகின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை இது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த டியா கொங்கோ அதற்கு அருகில் இருக்கக்கூடிய உகாண்டா அந்த நாட்டிலும் கூட ஒருவர் எபோலா தொற்றின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நோய் பரவலை எவ்வளவு அதிகமாக நாங்கள் கவனிக்கின்றோமோ அதை அல்லது கட்டுப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அதன் தாக்கத்தை சற்று குறைக்க முடியும் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு இன்னும் ஒரு மருத்துவ நிறுவனம் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த நோய் பரவல் ஆரம்பித்த அந்த காலத்தில் ஆரம்ப தொற்றுக்கள் அறியப்படவில்லை அல்லது கண்டறியப்படாமல் இருந்திருக்கின்றன. எனவே இதன் காரணமாக இப்போது பல நோயாளர்கள் வந்து அங்கு இருக்கின்றார்கள் இன்னும் கண்டறியப்படாமலே என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அறிவித்த அந்த எண்ணிக்கையிலும் பார்க்க 1000 அதிகமான கேசஸ் அங்கு இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூட ஒரு தகவலை அந்த ஒரு மருத்துவ குழு வெளியிட்டிருக்கின்றது. தற்போது உறுதி செய்யப்பட்ட கேசஸை விட எண்ணிக்கை மிக பெரியது என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இது பரவக்கூடிய அந்த தீவிரமான ஆபத்து என்பதும் கூட இன்னும் சரியாக புரிந்து கொள்ளப்பட முடியாததாகத்தான் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எபோலா அது இந்த தொற்று வந்து இந்த முறை கடந்த April 24 தான் முதல் தடவையாக உறுதிப்படுத்தப்பட்டது. இதுவரைக்குமே இந்த எபோலா தொற்றுக்கான வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் எபோலா வைரஸ் அதனை கட்டுப்படுத்தக்கூடிய வேக்சின் எதுவும் இன்னமும் இப்போது கண்டுபிடிக்கப்படவில்லையாம். இப்போது பரவக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் வந்து சற்று வித்தியாசமானதாக காணப்படுகின்றது என்பதையும் கூட WHO சொல்லியிருப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போது நாங்கள் இந்த எபோலா தொற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து வந்து சரியான பாதுகாப்பை வழங்குமா அல்லது வெவ்வேறு மருந்துகள் அதுக்கு பயன்படுத்தப்படலாமா என்பது தொடர்பாக நாங்கள் மதிப்பீட்டினை செய்து வருகின்றோம் என்பதையும் கூட WHO தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிலையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி பார்த்தால், இந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோவில் இந்த தொற்று பரவ ஆரம்பித்த அந்த பகுதி என்று சொல்லி பார்த்தால் மக்கள் வந்து நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றதாம். அதே நேரம் இந்த உள்நாட்டு போர் அல்லது அந்த தீவிரவாத தாக்குதல்கள் போன்றவையும் கூட அதிகம் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் சரியான கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும் சிரமமான ஒரு விடயமாக அமைகின்றது என்பது தொடர்பாக இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ருவாண்டாவினால் ஆதரவு வழங்கப்படக்கூடிய கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டிலும் கூட ஒரு சில பகுதிகள் இருக்கின்றதாம். எனவே அந்த பகுதிகளிலெல்லாம் இந்த நோய் தொற்று தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் என்பது மிக மிக பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாகவும் கூட காணப்படுகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் ஒரு மிஷினரி மெடிக்கல் குரூப்பில் பணியாற்றக்கூடிய ஒரு அமெரிக்க சிட்டிசன் ஒரு டாக்டர் ஒருவரும் கூட தொற்றுக்குள்ளாகி இருக்கின்றார் என்று சொல்லி அவர் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அமெரிக்கன் சிட்டிசனுக்கான சிகிச்சைகளை வழங்குவதற்கான ஒரு கோரிக்கையை டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ வந்து விடுத்திருந்தது. அதற்கேற்ற வகையில் இப்போது அவரை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த சிகிச்சைகளை வழங்குவதற்கான ஒரு ஆதரவை ஜெர்மனி
கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியின் ஹெல்த் மினிஸ்ட்ரி இது தொடர்பான தகவல்களையும் கூட விடுத்திருப்பதையும் காண முடிகின்றது. ஒரு அமெரிக்க குடிமகனுக்கான சிகிச்சை ஜெர்மனியில் வழங்கப்பட இருக்கின்றது. அதற்காக அவர் ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் என்று சொல்லித்தான் ஜெர்மனியின் ஹெல்த் மினிஸ்ட்ரியும் கூட அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் US சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், குறைந்தது ஒரு இன்னும் ஒரு 6 அமெரிக்கர்களுக்கும் கூட இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. அவர்களையும் அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் என்று சொல்லி US CDC தெரிவித்திருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. எனவே எபோலா தொற்று வந்து இப்போது பெரும் சிக்கலுக்குரிய ஒரு நிலையில் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக WHO இப்போது மேலதிகமான தகவல்களை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். 10:16 ஈஸ்ட் FM காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-226.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

நேரம் 10:29 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஒரு அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஓவியர் ஒருவர் வரைந்திருந்த ஓவியம் ஒன்று மிக அதிகமான விலை கொடுத்து இப்போது ஏலத்தில் வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. போல் ஜாக்சன் பொல்லாக் என்று சொல்லி அவரது பெயரை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கன் பெயிண்டராக அவர் மிக பிரபலமான ஒருவராக இருந்திருக்கின்றார். அதே நேரம் இந்த அப்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷனிஸ்ட் மூவ்மெண்ட் அதன் ஒரு மிக முக்கியமான நபராகவும் கூட அவர் பணியாற்றி இருக்கின்றாராம். இவர் தொடர்பாக சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தால், சாதாரணமாக ஓவியங்கள் வரையப்படுவது மாதிரி இவரது ஓவியங்கள் இல்லை என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த ட்ரிப் டெக்னிக் அதை வந்து அவர் அதிகம் பயன்படுத்துகின்றார். அதாவது பெயிண்ட்ஸை வந்து ஒரு இடத்தில் அந்த சொட்டு சொட்டாக போட்டு அதுக்கு பிறகு அதனை பரவுவதன் மூலமாக வரையப்படக்கூடிய ஒரு அருவ ஓவியமாக அது இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லலாம். எனவே இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பெயிண்டிங்குக்காக அறியப்பட்ட ஒரு பெயிண்டர் தான் ஜாக்சன் பொல்லாக். அவரது ஆர்ட் ஒர்க் ஒன்றுதான் நேற்றைய தினம் திங்கட்கிழமை 181 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கு நியூயார்க்கிலே விற்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வரலாற்றின் மிக முதன் முதலாக இந்த உண்மையான அருவ ஓவியங்களில் ஒன்று என்று சொல்லித்தான் வர்ணிக்கப்படக்கூடிய அந்த ஓவியத்தை தான் 181 மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து ஒருவர் ஏலத்தில் எடுத்திருக்கின்றாராம். 1948 No. 7 என்ற அந்த ஓவியம்தான் இப்போது ஏலத்தில் சாதனையை படைத்திருக்கின்றது. நேற்று திங்கட்கிழமை கிறிஸ்டிஸ் ஆக்ஷன் ஹவுஸில் தான் அது ஏலத்திற்கு விற்கப்பட்ட நிலையில் மறைந்த அமெரிக்க கலைஞரின் ஒரு படைப்பு என்பது ஏலத்தில் பெற்ற அதிகபட்ச தொகைக்கான முந்தைய சாதனையை இப்போது முறியடித்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் சொல்ல முடிகின்றது. அதே நேரம் இதுவரைக்கும் விற்கப்பட்டிருக்கக்கூடிய 4th most expensive ஆர்ட் ஒர்க் அது என்பது தொடர்பாகவும் கூட அந்த செய்திகள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதனோடு சேர்த்து இன்னும் ஒரு வெண்கல சிற்பம் ஒன்றும் கூட ஏலத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்றதாம். அது வந்து 107.6 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸுக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது வந்து ரோமேனியன் ஆர்டிஸ்ட் கான்ஸ்டன்டின் பிரான்ஸ்கூசி அவரால் செதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதுவும் மிக அதிகமான விலைக்கு நேற்று ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதுவரைக்கும் ஒரு ஏலத்திலே இரண்டாவது அதிக தொகை வாங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்கல்ப்சராக அது சாதனை படைத்திருக்கின்றது. பொல்லாக்கை பொறுத்தளவில் இவர் வந்து 1956 உயிரிழந்திருந்தாராம். அவரது அந்த ட்ரிப் பெயிண்டிங் டெக்னிக் வந்து உலகத்தில் ஏனைய கலைஞர்களால் மிக அதிகமாகவே புகழப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அல்லது பின்பற்றப்படுகின்ற ஒரு டெக்னிக் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அது வந்து ஒரு 3 மீட்டர் நீளமாக நீளக்கூடிய ஒரு ஆர்ட் ஒர்க் என்பது தொடர்பாக தான் சொல்லியிருக்கின்றார்கள். பெரும்பாலும் பிளாக் கலர் அந்த பெயிண்டிங் டாட்ஸை தான் அதில் காண முடிகின்றது. அதனை கிறுக்கியது மாதிரி தான் எங்களுக்கு தென்படும். ஆனால் அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய வித்தியாசமான ஒரு பெயிண்டிங் என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த பிளாக் ட்ரிப்ஸ் ஆஃப் பெயிண்டோடு சேர்த்து இடையிடையே ரெட் கலரிலும் கூட அந்த ட்ராப்ஸை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கன்வாஸ் ஸ்பேனிங் ஒரு பெயிண்டாக அதனை காண முடியும். 3 மீட்டர்ஸுக்கு அதிகமாக நீளுகின்றதாம் அந்த பெயிண்டிங் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதுதான் நேற்றைய தினம் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 10:33 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: music
1: on your favorite station 102.7
0: East FM.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Fantast Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nay, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67 Markham,
7: 416-461-6401.
8: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1 016.
9: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
10: FM 102.7 East FM.ca.

பலேசேவன் திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடல் ஒலித்திருக்கும் நேரம் காலை 10:45 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது எவரெஸ்ட் மேன். இன்னும் ஒரு தடவை மலைசிகரத்தில் ஏறி சாதனை படைத்திருக்கின்றார். அவரோடு சேர்த்து மவுண்டன் குயினும் கூட இதுவரைக்கும் தாங்கள் படைத்திருக்கின்ற அந்த எவரெஸ்ட் மலைசிகரத்தில் ஏறி இருக்கின்ற அந்த சாதனையை முறியடித்து இன்னும் ஒரு புதிய சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே ஒரு உலக சாதனை படைக்கப்பட்டிருக்கின்றது. நேபாளி மவுண்டின் கைடாக மிக பிரபலமான ஒரு ஷேர்பாவாக இருக்கக்கூடிய கமி ரீட்டா ஷேர்பா 56 வயதான நபர்தான். எவரெஸ்ட் மேன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். எனவே உலகத்தின் அந்த டாலஸ்ட் பீக்கிலே 32வது தடவை ஏறித்தான் அவரால் ஒரு புதிய சாதனை படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமைதான் அந்த புதிய சாதனையை அவர் படைத்திருக்கின்றார். உலகத்தின் மிக அதிகமான உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை உச்சி எவரெஸ்டின் உச்சி 8,849 மீட்டர் உயரமானதாக இருக்கின்ற அந்த பீக்கில் தான் அவர் ஏறி அந்த சாதனை படைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மலையேறக்கூடிய ஒரு குழுவுக்கு வழிகாட்டியாக அவர் சென்றுதான் அந்த சாதனையை மீண்டும் படைத்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. அவரோடு சேர்த்து அதே நாளில் லாக்பா ஷெர்பா என்று சொல்லப்படுகின்ற 52 வயதான பெண், இவர் வந்து மவுண்டன் குயின் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார். அவரும் கூட தான் ஏற்கனவே படைத்திருக்கக்கூடிய ஒரு சாதனையை மீண்டும் அவரும் முறியடித்து புதிய சாதனையை படைத்திருக்கின்றார். 11வது தடவையாகவும் கூட எவரெஸ்ட் மலை சிகரத்தில் ஏறி இருக்கக்கூடிய ஃபீமேல் கிளைம்பர் என்று சொல்லித்தான் அவரது இந்த புதிய சாதனை படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எவரெஸ்ட் அதன் கிளைம்பிங் சீசன் வந்து இப்போது இந்த முறை மிகவும் பிஸியாக இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மலை சிகரத்தின் மீது ஏறுவதற்கு ஆர்வம் காட்டக்கூடியவர்களுக்கான அதிகமான பெர்மிட்ஸ் வந்து இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த எவரெஸ்டின் மலை ஏறும் இந்த காலத்தில் அதன் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில தாமதங்கள், அந்த ரூட் வந்து ஒரு பெரிய பனிப்பாறை ஒன்றினால் மூடப்பட்டிருந்தது தொடர்பான செய்தியை நாங்கள் பகிர்ந்திருந்தோம். அதுக்கு பிறகு இந்த ஐஸ்ஃபால் டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பனிப்பாறையை தாண்டி பயணிப்பதற்கான புதிய வழிகளையும் கூட உருவாக்கியிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த மவுண்டன் கிளைம்பிங் சீசன் வந்து ஆரம்பமாகுவது சற்று தாமதமாகி போனது இந்த முறை. அதே நேரம் ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் பெர்மிட்ஸும் கூட கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இப்போது அங்கு மிக பிஸியான அந்த பயணம் வந்து தொடர்ந்து நடைபெறுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மலையேறுபவர்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கக்கூடிய அந்த எவரெஸ்ட் மேனும் எவரெஸ்ட் குயினும் புதிய சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள். நேபாளத்தின் டூரிசம் டிபார்ட்மெண்டும் கூட இந்த வரலாற்று சாதனை தொடர்பான மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் வெளியிட்டிருக்கின்றது. இந்த இரண்டு மலையேறுபவர்களுக்குமான வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இது வந்து ஒரு ஹிஸ்டோரிக் அச்சீவ்மெண்ட் என்பது தொடர்பாகவும் நேபாளத்தின் சுற்றுலாத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நேபாளி பிரைம் மினிஸ்டர் பாலேந்திரா ஷாவும் கூட அந்த இரண்டு கிளைம்பர்ஸுக்குமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். அதை தாண்டி ஒன்ஸ் அகெயின் ரிட்டன் ஹிஸ்ட்ரி என்று சொல்லித்தான் அவர்கள் புதிதாக படைத்திருக்கக்கூடிய அந்த சாதனை தொடர்பாகவும் கூட அவர் பகிர்ந்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை வரலாறு எழுதப்பட்டது என்று சொல்லித்தான் அவர் அந்த மகிழ்ச்சியையும் கூட வெளிப்படுத்தி இருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சிறப்பு மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க அந்த வெற்றியை அசைக்க முடியாத தைரியம், கடுமையான சுய ஒழுக்கம் மற்றும் ஒருவரின் ஒரு அர்ப்பணிப்பு மூலமே அடைய முடியும் என்று சொல்லியும் கூட அவர் இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்மில் இந்த சாதனை தொடர்பாக எழுதியிருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். கமரீட்டா ஷெர்பா அவரை பொறுத்தளவில் எவரெஸ்ட் மேன் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகின்றார். 1994 தானா முதல் தடவையாக எவரெஸ்ட் மலை சிகரத்தில் அவர் ஏறி இருக்கின்றார். அதுக்கு பிறகு என்று சொல்லி பார்த்தால் ஒவ்வொரு வருடமுமே அவர் அந்த சிகரத்தின் உச்சியை தொட்டுக்கொண்டுதானாம் இருக்கின்றார். அதே நேரம் ஒரு சில வருடங்களில் அவர் 2 தடவைகள் கூட அந்த உச்சி

சென்று சேர்ந்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நேபாளத்தில் இருக்கக்கூடிய சொலுகோம்பு ரீஜனில் தான் அவர் பிறந்திருக்கின்றார். அதே நேரம் அவரது குடும்பமே ஒரு மலையேறும் குடும்பம் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. 2018 ஆண்டில் அவரால் அந்த புதிய சாதனையும் கூட படைக்கப்பட்டது. சாதனை சொல்லி பார்த்தால் எவரெஸ்ட் சிகரத்தில் 22 முறை ஏறிய முதல் நபர் என்ற ஒரு சாதனை அவரால் படைக்கப்பட்டது என்பதையும் இங்கு சொல்லலாம். என்ன காரணம் என்று சொன்னால், இதற்கு முன்பு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய இன்னும் ஒரு நேபாள ஷெர்பா மலையேறுபவர் வந்து 21 முறை ஏறி சாதனை படைத்திருந்தார்களாம். எனவே அவர்களது சாதனையை முறியடித்துத்தான் 2018 ஆண்டில் 22வது தடவையாக ஏறி முதல் தடவையாக அந்த புதிய வரலாற்றை அவர் எழுத தொடங்கினார் என்பதும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது 32வது தடவை அவர் மலை சிகரத்தில் ஏறித்தான் தனது சாதனையை தொடர்ந்து அவர் முறியடித்து வருகின்றார் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த எவரெஸ்ட் குயின் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த ஃபீமேல் ஷெர்பாவை பொறுத்தளவில் இவர் வந்து லக்பா ஷெர்பா. இவர் 2000 ஆண்டு தொடக்கம் மலையேறி வருகின்றாராம். 2000 ஆண்டு தான் முதல் தடவையாக அந்த எவரெஸ்டின் உயர் அந்த சிகரத்தை அவர் தொட்டிருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த சாதனை 2000 ஆண்டிலேயே படைக்கப்பட்டது. முதலாவது நேபாள பெண் எவரெஸ்ட் மலை உச்சியை கூட எட்டியிருக்கக்கூடிய பெண் என்ற ஒரு சாதனை தான் அவரால் படைக்கப்பட்டிருக்கின்றது. 2023 ஆண்டில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்றின் கதாநாயகியாகவும் கூட அவர் இருந்திருக்கின்றார். மவுண்டன் குயின் என்று சொல்லித்தான் அதன் தலைப்பும் கூட வெளியிடப்பட்டிருந்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். பல தடவைகள் ஒரு பெண்ணாக மலை சிகரத்தில் ஏறி சாதனையை படைத்திருக்கின்ற அவர்களது அந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட அந்த டாக்குமெண்ட்ரியிலே காட்டப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எவரெஸ்ட் மலை சிகரத்தில் ஏறுவதற்கு இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபாரின் கிளைம்பர்ஸுக்கான அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரியான இந்த ஷெர்பாஸின் உதவியுடன் தான் அவர்கள் மலை உச்சியை சென்று சேரக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் மிக அதிகமாக இந்த பெர்மிட்ஸ் கொடுக்கப்படுகின்றமை தொடர்பான ஒரு சில கண்டனங்கள் அல்லது சர்ச்சைகளையும் கூட தொடர்ந்து நீடிக்கின்றது என்பதையும் இங்கு செய்திகள் சொல்லுகின்றன. அதை தாண்டிதான் இந்த முறை இந்த கிளைம்பிங் சீசன் ஆரம்பமாகின்ற அந்த காலத்தில் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் கேம்பில் இருந்து அதன் உச்சியை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதை வந்து ஒரு பெரிய ஒரு சங்க் ஆஃப் கிளேசியரினால் மறைக்கப்பட்டிருந்தது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். எனவே இந்த நிலையில் தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இப்போது விரைவாகவே அந்த பெர்மிட்ஸ் கொடுக்கப்பட்ட எல்லோருமே அந்த பருவ காலத்தில் மலையேறுவதற்காக அங்கு காத்திருப்பதன் காரணமாக அதிகமான நெருக்கடியும் நீடிக்கின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 10:53 நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

இசஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சூரிய வெளிச்சம் அதிக வெப்பம் நிறைந்திருக்கின்ற செவ்வாய்க்கிழமையின் காலை வேளை. இசஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 இசஃப்எம் 102.7 @gmail.com நமது இமெயில் முகவரி, யூடியூபில் இசஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசஃப்எம் தமிழ். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. ஹீட் வார்னிங் தொடர்கின்றது. இன்றைய நாளின் நிலைமை தொடர்பாக இப்போது 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 26 டிகிரி செல்சியஸ் உணரப்படுகின்றது. ஸ்காப்ரோவை பொறுத்தளவில் இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 28 இருக்குமா, 34 வரை பிற்பகலில் கூடிய உணர்நிலையை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் அளவிலான மழையும் கூட இடையில் வந்து போகலாம். மாலை இப்பொழுது சற்று அதிகமான மழைப்பொழிவோடு இருக்கும். தண்டஸ்டோம் ஒரு 10 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. சூரிய வெளிச்சமும் இடையிடையில் இணைந்திருக்கு. இரவு வேளை மெல்லிய மழை தூறல் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றிலிருந்தே தொடர்ச்சியாக மஞ்சள் எச்சரிக்கை இந்த வெப்பம் தொடர்பாக சுற்றுச்சூழல் கனடாவினால் விடுக்கப்படுகின்றது. ஆனால் திடீரென்று இன்று இரவு பொழுதில் நிலைமைகள் பெருமளவிலே மாற்றமடையும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன. இப்போது நீடிக்கக்கூடிய சம்மர் மாதிரியான அந்த வெப்பம் தொடர்ந்து சிவிய தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பல இடங்களிலும் இன்று மாலை பொழுது அல்லது பிற்பகல் வேளையில் அதிகமான இடியுடன் கூடிய மழை இருக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். டேமேஜிங் தண்டர்ஸ்டோம்ஸ், ஹெவி ரெயின்ஃபால், அதை தாண்டி டெம்பரேச்சர் டிராப்பும் கூட சதர்ன் ஒன்டாரியோவின் பல இடங்களிலும் இருக்கும். நாளைக்கு மிக அதிகமாக வேறுபட்ட ஒரு நிலைமையை தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் தான் பகிரப்பட்டிருக்கின்றன. நாளைய நிலைமை என்று சொல்லி பார்த்தால் சூரிய வெளிச்சம் இருக்கும், முகில் கூட்டங்களும் வானத்தில் தென்படும். வெப்பநிலையை பொறுத்தளவில் 13 வரை தான் வெப்பநிலை உயர்ந்திருக்குமாம். நாளைக்கு பகல் வேளை 11 டிகிரி செல்சியஸே நாங்கள் உணரப்போகின்றோம். இரவு பொழுதுலாம் பூஜ்ஜியத்தை அண்மித்ததாக இருக்கலாம். ஒரு +1 +2 வரைக்கும் தான் இரவின் உடல்நிலை இருக்கப் போகின்றது. நாளைய தினத்தில் இருந்து சூரிய வெளிச்சம் பகல் பொழுதில் இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை 12-11 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் நிறைந்த நிலைமையும் கூட இருக்கலாம். வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவில் காலையில் அதிக வெளிச்சம், அதுக்கு பிறகு முகில் சேர தொடங்கும். 13 வெப்பநிலை உயர்வாக இருக்கும், 12 உணரப்படும். சனிக்கிழமை மழைக்குரியதாக இருக்கலாம். காலையிலிருந்து மழை தூறல் தொடங்கி மதிய வேளை 5 மில்லிமீட்டர் அளவிலான மழையும், மாலை பொழுதில் மழை தூறல் 1 மில்லிமீட்டர் அளவிலும் இருக்கும். இரவு பொழுதிலும் கூட மெல்லிய தூறல் தொடரலாம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்குமே குறைந்தளவு மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. சனிக்கிழமையின் வெப்பநிலை உயர்வு 10 மட்டுமே இருக்கும். 7 டிகிரி செல்சியஸை தான் உணர இருக்கின்றோம் கூடிய உணர்நிலையாக. ஞாயிற்றுக்கிழமை 12-11 உணரப்படும். மீண்டும் திங்கட்கிழமையிலிருந்துதான் வெப்பநிலை ஏற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 17 வரை வெப்பநிலை வந்து 17 உணரப்போகின்றோம். வாரிறுதி வரைக்கும் வெப்பநிலை சரிந்திருக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்திருக்கும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எரிபொருள் விலை பெரும்பாலும் மாற்றமில்லாமல் தான் நாளைய தினமும் இன்று போல நீடிக்கும் என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் சொல்ல முடிகின்றது. 11:02 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:08 ஆகி இருக்கின்றது. சோழர் காலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செப்பேடுகள், அவற்றை வந்து நெதர்லாந்து இந்தியாவிடம் ஒப்படைத்திருப்பதாக செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. 11 நூற்றாண்டை சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் நெதர்லாண்டில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக மே 16 அன்று இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். 21 பெரிய செப்பேடுகளையும் 3 சிறிய செப்பேடுகளையும் கொண்டிருக்கக்கூடிய இவை சோழர்களின் பெருமையை பறைசாற்றுவதாகவும் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த செப்பேடுகளை கொண்டு வருவதற்கு பலரும் பல்வேறு முயற்சிகளை நீண்ட காலமாக மேற்கொண்டாலும் இப்போது மட்டுமே இது சாத்தியமாகி உள்ளது என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லைடன் யூனிவர்சிட்டி, அங்கிருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் தான் நாம் இந்த செப்பேடுகள் இதுவரைக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனைமங்கல செப்பேடுகள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இவை சோழர்களின் வரலாறு குறித்த மிக முக்கியமான ஆவணமாக பார்க்கப்படுகின்றன. டச் கிழக்கு இந்திய கம்பெனி மூலமாக இந்தியா வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நெதர்லாந்து நாட்டினர்கள் பழவேற்காடு, சதுரங்கப்பட்டினம் உட்பட சோழமண்டல கடற்கரைகளில் உள்ள சில இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 200 நூற்றாண்டுகள் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியிருந்தார்கள். அப்போதுதான் இந்த செப்பேட்டு தொகுதிகள் இந்தியாவிலிருந்து நெதர்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்திய தொல்லியல் கழகம் நேற்றைய நாள் இது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இந்த டச் காலனித்துவ ஆட்சி காலத்தில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து சோழர் கால செப்பேடுகள் எடுத்து செல்லப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டிருக்கின்றது. 1862 முதல் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இவை பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய தொல்லியல் கழகம் தெரிவித்திருக்கின்றது. நெதர்லாண்டில் இருக்கின்ற அருங்காட்சியகத்தில் அந்த செப்பேடுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் போதே அவை முழுதாக படிக்கப்பட்டு விட்டன என்று சொல்லியும் கூட ஒரு வரலாற்று ஆசிரியர் தெரிவித்திருக்கின்றார். இந்த செப்பேடுகளை பார்த்தால் 2 காலகட்டங்களில் அவை எழுதப்பட்டிருக்கின்றனவா? 21 செப்பேடுகளை கொண்ட முதல் தொகுதி ராஜேந்திர சோழனால் எழுதப்பட்டிருக்கின்றது. 3 செப்பேடுகளை கொண்டிருக்கின்ற 2வது தொகுதி வந்து ராஜேந்திர சோழனின் பேரனாக இருந்திருக்கக்கூடிய முதலாம் குலோத்துங்க சோழனால் வழங்கப்பட்டிருக்கின்றதாம். ராஜேந்திர சோழன் வழங்கிய செப்பேடுகள் ஒரு மிகப்பெரிய வளையத்தால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வளையத்தின் முகப்பு பகுதி ராஜேந்திர சோழனின் முத்திரையாலும் கூட இணைக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த 21 செப்பேடுகளில் 5 சமஸ்கிருதத்திலும் ஏனைய 16 செப்பேடுகள் தமிழ் மொழியிலும் எழுதப்பட்டிருப்பதாகவும் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தானமாக கொடுத்தவை தமிழ் மொழியிலும், மன்னரின் புகழ் வரலாறு பற்றி கூறுவது சமஸ்கிருதத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றன. சோழ நாட்டை தவிர ஏனையவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த செப்பேடுகளில் உள்ள விவரங்கள் தென்னிந்திய கல்வெட்டு சாசனங்கள் என்ற ஒரு புத்தகத்தில் இப்போது இடம் பிடித்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. சமஸ்கிருதத்தில் உள்ள செப்பேடுகள் சோழ மன்னர்களின் வம்சாவளியை குறிக்கின்றது. தமிழ் மொழியில் எழுதப்பட்ட செப்பேடுகள் ராஜராஜ சோழனின் ஆட்சியின் சாதனைகளை கூறுகின்றது என்று சொல்லியும் அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். நாகப்பட்டினத்தில் அமைந்திருந்த சூடாமணி விகாரம் என்ற ஒரு பௌத்த மடாலயத்திற்கு ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை மானியமாக வழங்கியதை ஆவணப்படுத்தும் வகையில் இந்த செப்பேடுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூட இந்திய தொல்லியல் கழகம் தெரிவித்திருக்கின்றது. இது வந்து கிறிஸ்துக்கு பின் 985 முதல் 1012 கால பகுதியாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ராஜராஜ சோழன் 21வது ஆட்சி காலத்தில் ஸ்ரீவிஜய நாட்டு மன்னனாக இருந்திருக்கக்கூடிய மார விஜயதுங்க வர்மன் தனது தந்தை சூடாமணியின் பெயரால் நாகப்பட்டினத்தில் ஒரு விகாரை ஒன்றை கட்டியிருந்தாராம். சூடாமணி விகாரை, அந்த விகாரைக்கு தான் ஆனைமங்கலத்தை சுற்றியிருக்கக்கூடிய கிராமங்களை தானமாக கொடுத்திருக்கின்றாராம் ராஜராஜ சோழன் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சைவ சமயத்திற்கு மட்டுமல்லாமல் பௌத்த மதத்திற்கும் அவர்கள் அப்போது உதவி செய்திருக்கின்றார்கள் என்பதை இந்த செப்பேடுகள் காட்டுவதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பௌத்த விகாரைக்கு ஆனைமங்கலம் என்ற ஒரு ஊரையே தானமாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் அந்த ஏடுகளில்
பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. நெதர்லாந்துக்கு ஃப்ளோரன்ஸ் ஜிஎஸ் கேம்பர் அவர் மூலமாகத்தான் அந்த செப்பேடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு அவர்களது குடும்பங்களால் அது தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு இன்னும் ஒரு குடும்பத்திற்கு கைமாறிய போதுதானாம் அவை வந்து 1862 அங்கிருக்கக்கூடிய அந்த லைட்டன் அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தன. அதற்கு பிறகு 2012 தொடக்கமே அந்த செப்பேடுகளை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஆரம்பித்திருந்தன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே கடந்த சனிக்கிழமை இந்த செப்பேடுகளை மீண்டும் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூட நரேந்திர மோடி அவர்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இவை எங்கு வைக்கப்படும் என்பது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இன்னமும் கூட வெளியிடப்படவில்லை. இந்திய தொல்லியல் கழக அலுவலகத்தில் பாதுகாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவை வைக்கப்பட்டால் அதிகம் பேர் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இப்போதே இந்த விவரங்கள் அந்த சோழர் காலத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற செப்பேடுகள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:14 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10 865 Bayview Avenue 905-883-9109.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
12: நேரம் காலை 11:22. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக்க லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 லிமிடெட் லாட்ஸ்களே இப்போது கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-story ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் $685,000 முதல், 1800 ஸ்கொயர் ஃபீட் 712,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 722,000 என பல அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 4168888044.

0: பாட்டுக்கரு பண்பலை East FM 102.7.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: அவ்வளவு சந்தோஷம்.
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
11: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
13: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
12: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
13: மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
12: அழகோ அழகு. 647-787-3784.
14: இந்த கோடையில் இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடம் பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், மகிஷா, அஜீஷ், பிரியாந்தி மற்றும் சபேஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் முனையும் நேரடி இசை அனுபவம் June 6 மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் East FM 102.7 அண்ட் இவன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
15: ஈஸியா டியூன் பண்ணுங்க East FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 11:35 ஆகியிருக்கின்றது. எபோலா அவுட் பிரேக் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோவில் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் WHO வந்து அதனை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் என்று சொல்லித்தான் அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொது சுகாதார அவசர நிலைதான் இது என்பதையும் WHO ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றது. இந்த இப்போது உணரப்படக்கூடிய இந்த லேட்டஸ்ட் அவுட் பிரேக் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ஒரு சவால் மிக்க ஒரு அவுட் பிரேக்காக காணப்படுகின்றதாம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த எபோலா வைரஸின் ஒரு ரயா ஸ்ட்ரெயினோடு தொடர்பு கொண்டதாக இந்த அவுட் பிரேக் இருப்பதன் காரணமாக அதற்கான அந்த வேக்சின் வந்து இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை தாண்டி இப்போது அந்த தொற்றுக்கள் பரவக்கூடிய ஏரியா என்று சொல்லி பார்த்தால் உள்நாட்டு மோதல்கள் அதிகம் பாதித்திருக்கக்கூடிய அல்லது கிளர்ச்சியாளர்கள் குழுக்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளாகவும் கூட அவை காணப்படுகின்றமை ஒரு பெரிய ஒரு சவாலாகவும் கூட அமைவதாக இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் நினைத்ததை விட இந்த நோய் பரவல் மிக வேகமாக இருக்கக்கூடும் என்று சொல்லித்தான் WHO தெரிவித்திருக்கின்றது. எபோலா என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ஒரு வைரஸ் ஒன்றினால் தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு டெட்லி டிசீஸ் என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த எபோலா வைரஸஸ் வந்து பெரும்பாலும் விலங்குகளைத்தானாம் தாக்குகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த ஃப்ரூட் பேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பழங்களை உண்ணக்கூடிய பழ வௌவால்கள் அவற்றிடம்தான் இந்த எபோலா வைரஸஸ் வந்து அதிகம் காணப்படுகின்றன. ஆனால் மனிதர்களிடையே எப்படி வருகின்றன என்று சொன்னால், ஒரு சில சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் அந்த தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விலங்குகளை உண்ணுகின்ற போதோ அல்லது அவற்றை கையாளுகின்ற போதோ இந்த தொற்று மனிதர்களுக்கு வந்து சேர்கின்றது என்பதையும் கூறியிருக்கிறார்கள். அந்த தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் சிம்டம்ஸ் ஏற்படக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதி என்று சொன்னால் அது வந்து 2-21 நாட்களாக இருக்கும், வேறுபட்டதாக இருக்கும் மனிதர்களுக்கு மனிதர்கள் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்ப அறிகுறிகளாக காய்ச்சல் ஏற்படலாம், அதே நேரம் ஹெடேக் அண்ட் டயர்ட்னஸ் போன்றவையும் கூட அவர்களால் உணரப்படலாம். அடுத்த கட்டம் என்று சொல்லி பார்த்தால் வாமிட்டிங், டயரியா போன்றவை டெவலப் ஆகும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இது அதிகமாக நிகழ்கின்ற போது ஓகன் ஃபெயிலியருக்கும் கூட அது வாய்ப்பை கொண்டு வரலாம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் தீவிரமான தொற்று ஏற்படுகின்ற போது ஒரு சில பேஷன்ஸில் இன்டர்னல் அல்லது எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்கும் கூட ஏற்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதரிலிருந்து இன்னும் ஒருவருக்கு எப்படி அது பரவும் என்று சொல்லி கேட்டால், தொற்று ஏற்பட்ட மனிதர்கள் அவர்களிடம் காணப்படக்கூடிய அந்த பாடிலி ஃப்ளூயிட்ஸின் மூலமாகத்தான் அது இன்னொருவருக்கு பரவுகின்றதாம். பிளட்டாக இருக்கலாம் அல்லது வாமிட்டாக இருக்கலாம், இவற்றின் காரணமாக அது இன்னும் ஒரு மனிதருக்கு பரவக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது. இப்போதே இந்த அவுட் பிரேக் என்று சொல்லி பார்க்கின்ற போது எபோலா வைரஸின் ஒரு தனித்த ஒரு ஸ்பீஷீஸ் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். தனித்த ஒரு ஸ்ட்ரெயினாக அது இருக்கின்றதாம். முண்டி பாக்யோ என்று சொல்லி அதன் பெயரையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். வித்தியாசமான ஒரு பெயர் தான். அந்த ஒரு ஸ்ட்ரெயினின் காரணமாகத்தான் இப்போதைய இந்த தொற்று வந்து அதிகம் பரவி இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 2 தடவைகள் ஏற்கனவே இந்த வோண்டிபேக்கியோ ஸ்பீஷீஸ் ஆஃப் எபோலா வந்து அவுட் பிரேக்கை ஏற்படுத்தி இருக்கின்றதுன்னு சொன்னாலும் கடந்த ஒரு தசாப்தமாக அது ஒரு இடத்திலும் கூட அறியப்படவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது வந்து அந்த வகையான அந்த ஒரு ஸ்ட்ரெயினின் 3வது அவுட் பிரேக்காக அமைகின்றது இப்போதைய அந்த அவுட் பிரேக் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதில் ஆரம்பத்தில் பலருக்கு வந்து செய்யப்பட்ட பரிசோதனைகளில் நெகட்டிவ் என்ற ஒரு ரிசல்ட் தானம் கிடைத்தது. காரணம் என்று சொன்னால் அங்கு செய்யப்படக்கூடிய அந்த பரிசோதனைகள் பெரும்பாலும் அந்த காமன் ஸ்பீஷீஸ் ஆஃப் டிசீஸை கண்டறிவதற்கானவையாக இருந்திருக்கின்றன. எனவே இது வந்து ஒரு ரேர் ஸ்ட்ரெயினாக இருந்ததன் காரணமாக ஆரம்பத்தில் அந்த இனிஷியல் பிளட் டெஸ்டின் போது அதனை கண்டறியவில்லை. அதுவும் கூட பரவலுக்கான ஆபத்தை பெரிதாக்கி இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாண்டிபேக்யோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெயினுக்கான அப்ரூவ்ட் வேக்சின் இன்னமும் எங்களிடம் இல்லை. ஆனால் எக்ஸ்பெரிமெண்டல் ஒன்ஸ் வந்து இப்போது உருவாக்கப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி ஏற்கனவே
ஜேர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்பீஷிஸ் ஆஃப் எபோலா, அதற்கான ஒரு வேக்சினேஷன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் விட இந்த போண்டிபாகியோ என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்ட்ரெயினை இலக்கு வைத்து மனிதர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சிகிச்சையும் கூட இன்னமும் இல்லை. எனவே அது வந்து சிகிச்சை அளிப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு நிலைமையும் இப்போது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தால், அந்த கான்ஃப்ளிக்ட் ஜோனாக தொற்று பரவக்கூடிய இடம் காணப்படுவதனால் மில்லியன் கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் வீடுகளற்ற நிலையில் அல்லது கூடாரங்களில் வாழுகின்றார்கள் அமேனிய நாடுகளின் எல்லை பகுதிகளில். எனவே அதுவும் தொற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு சில நாடுகள், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோவை அண்மித்திருக்கக்கூடிய நாடுகள், உகாண்டா போன்றவை அதன் எல்லைகளை இப்பொழுதும் மூடியிருக்கின்றன என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த தொற்று வந்து முதலாவதாக ஏப்ரல் 24 ஒரு நர்ஸ் ஒருவருக்கு தானாக உறுதி செய்யப்பட்டது. அவர் உயிரிழந்திருக்கின்ற நிலையில் அவரது உடல் அவரது சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டிருந்ததா, அந்த உடல் அங்கு அனுப்பப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதி, அது வந்து ஒரு கோல்ட் மைனிங் டவுன்ஸாக இருக்கின்ற ஒரு ஏரியா என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அங்கு வந்து இப்போது மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான ஃபியூனரல் செரிமனியின் போது இறந்தவரது சடலத்தோடு தொடர்பில் இருந்தவர்களின் எண்ணிக்கை தான் இந்த வைரஸ் வந்து மிக வேகமாக பரவியதற்கான காரணங்களில் ஒன்று என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இறுதிச் சடங்குகள் ஏற்கனவே இந்த மாதிரியான தொற்றுக்கள் அதிகம் பரவக்கூடிய ஆபத்தை பல தடவைகள் கொண்டு வந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி அங்கு வசிக்கக்கூடிய மக்களிடையே காணப்படக்கூடிய நம்பிக்கை, பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் வந்து எபோலா நோயை சூனியம் அல்லது மர்மமான நோய் என்று சொல்லி நம்புவதன் காரணமாக மக்கள் வந்து மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு பதிலாக பிரார்த்தனை மையங்களிலும் அல்லது மந்திரவாதிகளிடமும் சிகிச்சைகளை நாடி செல்லுகின்றார்களாம். எனவே இதன் காரணமாகவும் இந்த எபோலா வைரஸ் பாதிப்புகளை பதிவு செய்வதில் அதிக தாமதங்கள் நீடிக்கின்றது என்பது தொடர்பாகவும் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:41 ஆகியிருக்கின்றது.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனின் பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:50 இருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீஹால் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக்க லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 square feet டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம்ஸ் 685,000 முதல் 1800 square feet 712,000, 1900 square feet 722,000 என பல அளவுகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044-416-888-8044. ஹீட் வார்னிங் நிலைமைகள் தொடர்கின்றது. இப்பொழுதே 25 degrees Celsius நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 31 degrees Celsius உணரப்படுகின்றது. பிற்பகல் வேளை இன்று ஒரு 2 மணியளவில் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக 29 degrees Celsius இருக்க 35 degrees Celsius வரை நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் தொடர்கின்றன. தண்டர்ஸ்டோமுக்கான சாத்தியங்களும் இருக்கின்றது. ஒரு 6 மணிக்கு பிறகு மழை ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ராங்கான தண்டர்ஸ்டோமாக கூட அது இருக்கும். 10 millimeter அளவிலான மழை என்று நாங்கள் மாலை இப்பொழுதில் பெற இருக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே வெப்ப எச்சரிக்கைக்குரிய நிலைமைகள் இன்று பகல் பொழுது முழுவதுமே தொடர்கின்றது. அதற்கேற்ற வகையில் நீங்களும் கூட அந்த வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகளை நாடிக்கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களையும் மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 Bayview Avenue 905-883-9109.
5: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation, மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்கிங் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 முதல் இரவு 9 வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 முதல் இரவு 9 வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றியமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேரம் சரியாக 12 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்று மே மாதம் 19 தேதி 2026 செவ்வாய்க்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு வளமை போன்று நீங்கள் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொரண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும் 102.7 ஊடாக. அதே போன்று தொடர்பு இல்லை கங்கால் அல்லது உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் நிகழ்ச்சிகளை தெளிவாக கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் அதே போன்ற செய்திகள் பிரசரிக்கப்படுகின்றன. அவற்றை நீங்கள் முடியும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாக. அதே போன்று யூடியூபில் பார்ப்பதற்கு ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் அழைக்கலாம் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சரி, வெளியே வானிலே நாங்கள் பார்க்கலாம் நல்ல வெப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற அடுத்த 2வது நாள். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மெல்லியொரு குளிரான ஒரு காற்றோடு சேர்ந்து இதமாக தான் இருக்குது. நீ போக போதுதான் தெரியும் எப்படி நல்லா இருக்கும், இன்னமும் நல்லா இருக்குமா அல்லது வந்து எங்கிட்ட சுட்டு தீக்க போகிறேரா அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்பநிலை 26 இருக்கின்றது. 29 ஆதிக்கூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. அதே வேளையில் ஹியூமிடிட்டியோடு சேர்த்து இந்த உணர்நிலை என்பது 30களுக்கு மேலாக இருக்குமென்று சொல்லியும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் 3 மணியிலிருந்து காற்றும் வீச இருக்கின்றது. 7 மணி அளவிலே இடிமுழக்கத்துடன் கூடிய மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு சூரிய வெளிச்சம் இருக்கப் போகிறது. 21 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். வியாழன் முற்று முழுதாக சூரிய வெளிச்சம். அதே போன்று வருகின்ற நாட்களிலும் சிறந்த காலநிலையில் தான் இருக்கப் போகிறது. சனிக்கிழமை மட்டும் இப்போதைக்கு கொஞ்சம் 10களில் நாங்கள் வெப்பநிலையை பெறுவோம்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதிலும் மாற்றம் வரலாம். சரி, பார்க்கலாம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:08 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. மலர் வனம் எல்லாமே வந்து பூத்து குலுங்குகின்ற அழகான சீசன் தான் இது. அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீட் வார்னிங், ஆகவே உங்களை வந்து ஹைட்ரேட்டடாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அதற்காக நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு நீர் தேவைப்பட்டால் வாட்டர் ட்ரக்ஸ் வந்து ரெடியாக இருக்கின்றன அப்படி என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு நீர் அருந்தி இருக்கின்றீர்கள், அதே போன்று கூலான இடங்களில் இருந்து கொள்கின்றீர்கள் அப்படி என்று சொல்லி உங்களையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் என்று சொல்லி அது மாத்திரமல்ல தனியாக வசிக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களை கூட கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சிட்டியை வளமை போன்று ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இந்த வாட்டர் ட்ரக்ஸ் வந்து எங்கெங்கே காணப்படுகின்றன என்று சொன்னால் மெல் ஆஸ்மன் ஸ்கொயர், அதே போன்று எட்டோபிகோ சிவிக் சென்டர், ஈஸ்ட் யோக் சிவிக் சென்டர், நேத்தன் பிலிப் ஸ்கொயர், இந்த இடங்கள்லாம் நீர் குடிநீர் பெறக்கூடியதான இந்த ட்ரக்ஸ் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அந்த பகுதியில் நீங்கள் போய் வரும்போது உங்களுக்கு ஒரு ரீஃபில்லிங் வாட்டர் பாட்டில் ஒன்று இருந்தால் நீங்கள் அதிலே இந்த நீரை வந்து நிரப்பிக்கொள்ள முடியும் என்றதை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல toronto.ca/coolspaces அப்படி என்று போனீங்கன்னு சொன்னால் அது தொடர்பான விவரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மாத்திரமில்லை என்னென்னு சொன்னால் இந்த நீரை நீங்கள் போதிய அளவுக்கு அருந்திக் கொள்ள வேண்டும். ஹீட்டினால் பல விடயங்கள் எங்கள் உடலுக்கு வந்து ஏற்படுகின்றன, ஆகவே அந்த விளைவுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் முடிந்த வரைக்கும் வெளியே அதிக அளவு பகல் நேரங்களில் நீங்கள் ஆக்டிவிட்டியை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அதே போன்று நிழலான இடங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், அல்லது வந்து நேரடியாக சூரியன் படாமல் உங்களை பார்த்து கொள்ளுங்கள், போதுமான அளவு நீர் அருந்திக் கொள்ளுங்கள் சொல்லி ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 12:10 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: காலம் தரும் நாயகனே.
3: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 மணி முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், May 21 வியாழன் காலை 11 மணி முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று May 25 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
5: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
7: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidya, Mechanicum Middlefield Committee. Ilavasa Aalosanaigalukku 416-299-1020.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
9: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
10: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

12:24 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 square feet டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 685,000 முதல் 1800 square feet 712,000 19,000 square feet 722,000 என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. கனடாவினுடைய பணவீக்க வீதம் தொடர்பாக ஸ்டாட்டிஸ்டிக் கனடா புள்ளி விவரவியல் திணைக்களம் இன்றைக்கு வந்து தெரிவித்திருக்கின்றது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் எவ்வாறு காணப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு உயர்வு தான் காணப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஓரளவு எதிர்பார்க்கக்கூடியது தான். என்னென்று சொன்னால் வேறு எதுவுமே இல்லை, உலகத்துக்கே நல்லது செய்து கொண்டிருக்கிற எங்களோட பக்கத்து நாட்டில் இருக்கிற அந்த வல்லவர் நல்லவர், அவர் தொடக்கி வச்ச அந்த ஈரான் போர் காரணமாக, அதாவது இஸ்ரேலோடு சேர்ந்து அவர் தொடக்கி வச்ச அந்த போர், அதனால தாறுமாறாக இந்த எரிபொருள் விலை அதிகரித்தது தெரிந்த விஷயம். அதன் அடிப்படையிலே அதை தொட்டு எல்லா விடயங்களுக்கும் வந்து வாழ்க்கை செலவு அதிகரித்ததும் தெரிந்த விஷயம். சரி, இந்த நிலையில தான் எங்களுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் ஏப்ரல் மாதத்தில் 2.8% காணப்பட்டிருக்கின்றது. இது வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு உயர்வாக காணப்பட்டிருக்கின்றது. அதாவது 2024 மேக்கு பின்னர் காணப்படுகின்ற ஒரு ஹையஸ்டான அனுவல் இன்ஃப்ளேஷன் ரேடாக இது பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டாண்டு அடிப்படையிலே பார்க்கையில் இந்த ஆண்டு எரிபொருள் விலை 28.6% உயர்வடைந்திருந்ததும் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர்கள் காரணமாக என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 12:27 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. என்னத்தை சொல்றது, சரி, நிறைய செய்தி இன்னும் இருக்கு, தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

கனடாவின் கடந்த மாதத்திற்கான பணவீக்கம் 2.8% உயர்வடைந்துள்ளது. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலை 28.6% வருடாந்த அதிகரிப்பினை கண்டமை இதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது. மறுபுறத்தில் மார்ச் மாதத்தில் 4% இருந்த கனடாவின் உணவு பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் 3.5% குறைவடைந்துள்ளது. ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் மிக தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மேற்கொள்ளவிருந்த தாக்குதலை தாம் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு அமெரிக்க படையினருக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் டிரம்ப் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லையென அவருக்கு எதிரான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தரப்பு விமர்சித்துள்ளது. திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் விருப்பம் காரணமாகவே அதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் அது சாடியுள்ளது. தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து வலிமையாக தேர்தலை எதிர்கொள்ள தாம் வலியுறுத்தியதாகவும் அதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும் அது தெரிவித்துள்ளது. இலங்கையில் பிரிவினைவாதத்திற்கும் இன்னும் ஒரு போருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையூடாக தீர்வு வழங்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார்.

0: கேட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரி டே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விற்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒன்னு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற க்வெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த க்வெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களானாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லை இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது க்வெஸ்டன்ஸ் இருந்தது, இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
1: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: பட்டது.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663.
1: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்ப்ரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

பன்னிரண்டு மணி 48 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாங்கள் அப்பவே பார்த்திருந்தோம், இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ஏப்ரல் மாதத்தில் 2.8 வீதமாக இருந்தது. இதற்கு பிரதான காரணி, இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகரித்து வந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியிலே தொடக்கி வைக்கப்பட்ட இந்த போர், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஆனாலும் ஒரு கட்டத்தில் நல்லது மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த நிலைமைகளை எல்லாம் பார்த்துவிட்டு எக்கனமிஸ்ட் நினைத்திருந்தார்களாம், ராய்ட்டர்ஸ் செய்திருந்த ஒரு கருத்து கணிப்பிலே இந்த விடயம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3% வரையில் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட், பணவீக்க வீதம் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டதாம். இருந்தாலும் அதிலிருந்து சற்று குறைவாகத்தான் 2.8 வீதம் வந்திருக்கின்றது. இதற்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், எங்களுடைய மத்திய அரசாங்கம் இந்த மேலதிக வரிகளை வந்து அகற்றியிருந்ததும் இதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. போன போக்கில் கேஸ் ப்ரைஸை 3% என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தாலும், இந்த சில வரி விலக்குகள் எல்லாம் இருந்ததன் அடிப்படையில் 2.8% ஒரு மாதிரி வந்திருக்கின்றோம். 12:49 சரிந்த வேளையில் பார்க்கலாம். ஒரு புதிய ஒரு ஸ்டடி ஒன்று தெரிவித்திருக்கின்றது, 5 கர்ப்பிணிகள் ஒன்டாரியோவிலே இந்த பிரெக்னன்சி காலத்தின் போது சரியாக ஸ்கிரீன் பண்ணப்படுவதில்லை, சரியாக இவர்களுக்கு ஒரு விடயம் வந்து பரிசோதிக்கப்படுவதில்லை அப்படி என்று சொல்லி கண்டறியப்பட்டிருக்கிறது. சிஃபிலிஸ் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் ரீதியாக பரவக்கூடிய ஒரு நோய்தான். இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இது இலகுவாகவே கண்டறிந்து ட்ரீட் பண்ணக்கூடியதாக இருக்கும், மருந்து செய்து இதை சரி பண்ணிவிடலாம். ஆனால் கவனிக்காமல் விடுகின்ற பட்சத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து இறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்றுதான் அங்கு அடித்து சொல்கிற ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஆகவே இதில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இது கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ரிசர்ச் வந்து கனேடியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜேர்னலிலே வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. 2018-2023 இடைப்பட்ட காலப்பகுதியிலே 550,000 கர்ப்பிணி தாய்மார்கள் அந்த கரு உறுதல் தொடர்பான விடயங்கள் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றன, அதாவது இந்த பிரெக்னன்சிஸ் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் தான் இந்த விடயம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறி ஒரு ஆரம்ப கட்டத்தில் இந்த அளவுக்கு இவர்கள் விரைவாக இது தொடர்பான ஸ்கிரீனிங்கை செய்து அந்த விடயங்கள் கண்டறியப்படுகின்றனதும் உடனடியாகவே வந்து அதை ட்ரீட் பண்ணுவதன் மூலம் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கரு அல்லது அந்த குழந்தை வந்து பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லியும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் அது அந்த கர்ப்ப காலத்தினுடைய பிந்திய நேரங்களில், செகண்ட் அல்லது தேர்ட் ட்ரைமஸ்டர் அல்லது வந்து அப்படி கண்டறியாமல் விடப்படும் போது அது வந்து கொஞ்சம் குழந்தைக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று வந்து கருச்சிதை ஏற்படலாம், அல்லது வந்து குழந்தை இறந்து பிறக்கலாம், அல்லது குழந்தை முட்கூட்டியே பிறக்கலாம், அல்லது வந்து டெவலப்மெண்டல் டிலே குறைபாடுகளோடு குழந்தை வந்து சரியாக

வளர்ச்சியடையாமல் பிறக்கலாம், அல்லது கண் தெரியாமல், காது கேட்காமல், இப்படி எல்லாம் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று சொல்லியும் இந்த அறிக்கை கூறியிருக்கின்றது. ஆகவேதான் குழந்தைகள் கருவுற்றிருக்கும் போது ஆரம்ப காலத்திலேயே இதை கண்டறிவது வந்து குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த புதிய ஸ்டடி வந்து இப்போது கூறியிருக்கின்றது. 12:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074
7: 4164-8074.
8: அகரம் சில்க்,
9: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
9: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
9: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
10: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள் நவி கனகலிங்கம், 416-371-3998 416-371-3998 Bespoke Real Estate.

ஒரு மணி ஒரு நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். 27 ஆக இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 28 இருக்கலாம் என்று இப்போது எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. 3 மணியிலிருந்து காற்றும் இருக்க போகிறது. 7 மணியிலிருந்து மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று நாளைக்கு சிறிதளவு மழைக்கான வாய்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளை 20 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும் என்றும் வியாழக்கிழமை முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுது 15, வெள்ளிக்கிழமை 16, சனிக்கிழமை 13, ஞாயிற்றுக்கிழமை 14, அதுக்கு பின்னர் மீளவும் திங்கள்ல இருந்து 20களுக்கு மேலான வெப்பநிலையை தான் நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே வேளையில் சுற்றுச்சூழல் கனடாவினால் ஒரு எல்லோ வார்னிங் வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றதும் தெரிந்த விஷயம். நேற்று விடுக்கப்பட்டது, இன்று மாலை வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் போதிய அளவுக்கு வந்து நீர் அருந்திக் கொள்வதை அல்லது வந்து பகலில் வெளியில் செல்வதை கொஞ்சம் குறைச்சி கொள்வது தேவையில்லாமல், அல்லது போனீங்க என்று சொன்னாலும் உங்களை நேரடியாக வெயில் தாக்காத மாதிரி நிழலான இடமோ அல்லது வந்து ஒரு லைட் கலர்ட் ஒரு லூஸான குளோதிங் அல்லது தொப்பி இவற்றையெல்லாம் அணிந்து செல்வதும் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், லிஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் லிஸ்ட் எஃப்எம் 102.7, லிஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் இருக்கின்றது, eastfm102.7@gmail.com, eastfm.ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து மொபைல் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாள முடியும்.

1:09 வாட்ஸ்அப் ஷோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரிந்த வழியிலே சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. உங்களுக்கு வழியில் நிற்கிறீங்க அல்லது வந்து வீடுகளில் ஏசி இல்லை அப்படி என்று சொன்னால் டோன்ட் வாரி, தாங்க வந்து டொரண்டோ முழுவதும் 500 மேலான கூல் ஸ்பேசஸை வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் ஏதோ ஒரு மோலாகட்டும் அல்லது வந்து லைப்ரரி, கம்யூனிட்டி சென்டர் அப்படி என்று சொல்லி பல இடங்கள் உட்பட 500 மேலான கூல் ஸ்பேசஸ் இருக்கின்றன அப்படி என்று சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் டவுன் டவுன் பதியெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வாட்டர் ட்ரக்ஸ் இருக்கின்றன, உங்களுடைய வாட்டர் பாட்டில்ஸை வந்து நீங்கள் நிரப்பிக்கொள்ள முடியும். மெல்லாஸ்மென்ட் ஸ்கொயர், எட்டோபிகோ சிவிக் சென்டர், ஈஸ்ட் யோக் சிவிக் சென்டர், நேத்தன் ஃபிலிப்ஸ் ஸ்கொயர், அந்த இடங்கள் எல்லாம் இந்த வாட்டர் ட்ரக் இருக்கின்றன சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காசு பணம் எதுவுமே இல்லை, நீங்கள் இலவசமாகவே வந்து இந்த வாட்டர் நீரை வந்து நிரப்பிக்கொள்ள முடியும். அதே போன்று வீடுகளில் உங்களுக்கு கொஞ்சம் ஏசியை நீங்கள் சிக்கனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பகல் வேளைகளில் கடுமையான வெப்பமான நாட்களில் உங்களுடைய பிளைண்ட்ஸ், ஷட்டர்ஸ், அதே போன்று கர்டன் போன்றவற்றை மூடி வைத்துக் கொள்வது உங்களுக்கு இந்த கடுமையான வெப்பம் வீட்டுக்குள்ளே வராமலும் பார்த்துக்கொள்ளும் என்றதை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 1:10 இருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் கனடாவினுடைய ஸ்னோ பேர்ட்ஸ் தங்களுடைய அந்த ஃபைனல் சாப்டருக்கு வந்து வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 50 5 டெகேட்ஸுக்கு மேலாக இந்த ஷோ வந்து இடம்பெறுவது தெரிந்த ஒரு விடயம்னு சொல்லியும் மன்னிக்கவும் இந்த ஏரோபேட்டிக் டீம் வந்து தங்களுடைய அந்த லாஸ்ட் சீசனை தான் இப்போது செய்ய இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கெனடியன் ஃபோர்ஸஸினுடைய ஐகனிக் ஏரோபேட்டிக் டீம் தங்களுடைய அந்த லாஸ்ட் ஃப்ளையை வந்து இந்த சீசனில் செய்ய இருக்கின்றார்களாம். இது தொடர்பான ஒரு அறிவித்தலை வந்து பாதுகாப்பு மினிஸ்டர் டேவிட் மெக்கன்டி வந்து இன்றைய நாள் தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. சிடி 114 டியூடர் ஜெட்ஸ் இவைதான் நீண்ட காலம் வை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவற்றை மாற்றுவதற்கான ஒரு காலம் வந்திருக்கின்றதாம். அதனால தான் இந்த புதிய விமானங்களை அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லியும் இந்த பழைய விமானங்கள் வந்து இப்போது தங்களுடைய அந்த லாஸ்ட் ஃப்ளையை வந்து இந்த ஆண்டோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றன அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ போக்குவரத்து கழகத்திற்கும் அதன் இலத்திரனியல் பணியாளர்களுக்கான தொழிற்சங்கத்திற்கும் இடையில் உத்தேச பணியிட ஒப்பந்தம் நேற்றைய தினம் எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் டிடிசியின் கிட்டத்தட்ட 700 இலத்திரனியல் பணியாளர்களின் வேலைநிறுத்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகள் இன்னும் ஒரு பெரும்பரவலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இல்லையென அனைத்துலக தயார்நிலை கண்காணிப்பு வாரியம் எச்சரித்துள்ளது. பெரும்பரவலுக்கான தயார்படுத்தலுக்குரிய வரலாற்றின் மிக முக்கிய காலப்பகுதியில் உலகம் உள்ள போதிலும் சுகாதாரத்துறை மீதான அரசாங்கங்களின் நிதிவெட்டுகள், பொது சுகாதார அதிகார தரப்புகள் மீதான நம்பிக்கையின்மை ஆகியன மக்களை ஆபத்தில் தள்ளுவதாக அது சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாடு தாவேகா அரசின் அடுத்தகட்ட அமைச்சரவை விரிவாக்கம் நாளை இடம்பெறவுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விரிவாக்கங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவை தெரிவிக்கின்றன. மறுபுறத்தில் தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டால் முதலமைச்சர் விஜய்க்காக தமது ஆதரவு மறுபரிசீலனை செய்யப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரித்துள்ளது. திராவிட கட்சிகளுக்கு எதிராகவே தமிழக மக்கள் வாக்களித்ததாகவும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக தாவேகா அரசு செல்லாது என நம்புவதாகவும் அது கூறியுள்ளது. இலங்கையில் அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியவர் அனைவரும் பயங்கரவாதிகளே எனவும் அந்த வகையில் ஆளும் மக்கள் விடுதலை முன்னணியும் பயங்கரவாத அமைப்பே என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர விமர்சித்துள்ளார். வெறும் கடமைக்காக மாத்திரமே தேசிய ராணுவ வீரர்கள் தினத்தினை அரசாங்கம் அனுசரிப்பதாகவும் அவர் சாடியுள்ளார்.
1: கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
6: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
5: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
7: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமது தம்சின், 437-860-7002. 437-860-7002.
8: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ்ஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
7: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
1: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:44 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொராண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஹால்டன் ரீஜனல் போலீசார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஹை லெவல் ட்ரக் டிராபிக்கிங் நெட்ஒர்க் ஒன்றை தாங்கள் கண்டறிந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய வரலாற்றிலேயே அதிக அளவு மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி பறிமுதல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது இந்த அமைப்பை பொறுத்தளவில் ஜிடிஏ முழுவதும் இவர்கள் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று காலை தொடர்பான ஒரு செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அதில் தான் இந்த விடயங்கள் எல்லாம் பகிரப்பட்டிருக்கின்றன. கடந்த ஒரு 6 மாத காலம் நடைபெற்ற ஒரு விசாரணை, இது வந்து ப்ரொஜெக்ட் சைப்ரஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கின்றார்கள். 24 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லி போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இந்த ட்ரக் டிராபிக்கிங் நெட்ஒர்க்கை பொறுத்தளவிலே இவர்கள் டொரண்டோ, மிசிசாகா, ரிச்மண்ட் ஹில், அஷாவா அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த 4 சந்தேக நபர்கள் இதில் கைதாகியிருக்கின்றார்கள். 30 மேற்பட்ட சார்ஜஸும் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாம். இவர்கள் வந்து ஏராளமான எங்களுடைய அந்த முனிசிபாலிட்டி, அதே போன்று ப்ரொவின்சியல், இன்டர்நேஷனல் பவுண்டரிஸ் எல்லாம் தாண்டி கூட இவர்களுடைய தொடர்பு இருந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றதாம். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்களை பொறுத்தளவில் அவை அனைத்துமே வந்து ஆபத்தானவை, அது மாத்திரமில் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தன அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜிடிஏ பகுதியிலே ஒரு 9 சர்ச் வாரண்ட்ஸ் வந்து போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, வீடுகள், வாகனங்கள் என்று சொல்லி. அதில் தான் இந்த துப்பாக்கிகள் எல்லாம் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் 20 தடை செய்யப்பட்ட பெரிய அளவிலான துப்பாக்கி ரவைகள், அதே போன்று வெடிமருந்துகள் போன்றவையும் இந்த விசாரணையின் போது பெறப்பட்டிருக்கின்றன. போதை மருந்துகளை பொறுத்தளவில் இதில் 16.5 கிலோ கொக்கைனும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதாம். அது மாத்திரமல்ல, 16,000 ஆக்சிகோடன் டேப்லெட்ஸும் இருந்திருக்கின்றன சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இது கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த போலீஸ் சீஃப் ஸ்டீஃபன் டெனர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னால், கொஞ்சம் கவனத்திற்குரிய ஒரு விஷயமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த இவ்வளவு பெரிய ஒரு விடயம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக துப்பாக்கிகள் இப்படி நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆபத்தான குற்றவாளிகளுக்கு இப்படி எளிதாக இந்த துப்பாக்கிகள் கிடைப்பது கொஞ்சம் ஒரு ஆபத்தான விடயம் அப்படி என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சிச்சுவேஷனை வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 1:47 வாட்ஸ்அப் டொராண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: சிந்து தடி முத்து மழை பூவு,
1: என் கவியரசர் கம்பா,
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்துவிடும் நோவு.
1: ஆடு நனைதெனும்.

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: சிற்றிளம் பூவு ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடுது. நாடகம்,
0: ஆமா நாடகம். திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா தீர்ந்து போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு.
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.
0: இருக்கேனே, நல்லதானே.

0: பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா? நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரையை கடந்துருச்சு.
1: பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா?
0: காதலாக

0: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
0: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
1: வீண் கோபம் ஏ,
0: நீ திருந்தவே மாட்டே.
1: ஆண் பாவம் ஏ,
0: தாங்கலையா.
1: I love you, நீ எங்கு செல்ல கூடும் என்னை மீறி.
0: கட்டிக்க மாட்டேன்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் and Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550 416-293-0550 goodlifeflooring.ca.
3: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:01 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது வெளியே வெப்பநிலை 28 இருக்கின்றது. இன்றைய நாள் ஆதிக்குடிய வெப்பநிலையாக 29 இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியில் பிற்பகல் வேளையிலே கொஞ்சம் காற்றும் இருக்கும். அதே போன்று 8 மணியளவிலே மழைக்கான சாத்தியம் முடிமுழக்கத்துடன் இருக்கலாம் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. நாளைக்கு 20 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். சூரிய வெளிச்சம் மிகம் இணைந்திருக்கும். வருகின்ற நாட்களில் கூட ஒரு வெள்ளி சனி ஞாயிறுல தான் கொஞ்சம் 16-15 இப்படி இருக்க போகுது. மேலவும் திங்களில் இருந்து 20 மேலான வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பொறுத்தளவில் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். ஈஸ்ட் FM.ca ஊடாக எந்த நேரத்திலும் எங்கு இருந்தாலும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுமாள முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகளை ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எல்லாம் ஈஸ்ட் FM தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7 ஊடாகவும் பார்த்து முடியும். ஈஸ்ட் FM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் முகவரி இருக்கின்றது ஈஸ்ட் FM 102.7@gmail.com.

வீட்டு தோட்டத்தில் மணக்கும் அல்லது இன்டோர் அவுட்டோர் எல்லா இடத்துலையும் இனி மணக்கும் இந்த மல்லிகை எல்லாம் 2:07 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம்ஸ் 685,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் 712,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 722,000 என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன்னர் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. கனடாஸ் ஒண்டர்லேண்ட் அதனுடைய வாட்டர் பார்க் வந்து இந்த வீக்கெண்ட்லேருந்து திறக்கப்பட இருக்கின்றது. அதாவது May 23 வாட்டர் பார்க்ஸ் வந்து திறக்கப் போகின்றது அப்படி என்று சொல்லி அஃபிஷியல்ஸ் வந்து கூறியிருக்கிறார்கள். சரிந்த வெளியிலே பார்க்கலாம். காஸ்கோ வந்து தங்களுடைய ஒரு வகையான ஷாம்பு மற்றும் கண்டிஷனரை மேலளித்திருக்கின்றார்கள். ஏன் அப்படி என்று சொன்னால் அதிலே இந்த மைக்ரோபயல் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லி நுண்ணுயிர்களினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லி மேலளித்திருக்கின்றது. இந்த ஷாம்புவும் கண்டிஷனரும் May 10-12 இடைப்பட்ட காலத்தில் விற்கப்பட்டிருக்கின்றன. ரென்பியர் டீ ட்ரீ அண்ட் ரோஸ்மேரி ஸ்கல்ப் ரீபேலன்சிங் ஷாம்பு இதுதான் மேலளிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஆன்டாரியோ மற்றும் குபெக் போன்ற பகுதிகளில் விற்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் காஸ்கோ கனடா தெரிவித்திருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை இது தொடர்பான ஒரு நோட்டீஸை வந்து அதாவது காஸ்கோ வந்து தங்களுடைய ஷாப்பர்ஸுக்கு வந்து விடுத்திருந்ததுன்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ரென்பியோ RENPURE ரென்பியோவினுடைய டீ ட்ரீ அண்ட் ரோஸ்மேரி ஸ்கல்ப் ரீபேலன்சிங் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இதுதான் மேலளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிளியர் பாட்டிலில் வந்து ஒரு கிரீன் கலர் லேபிள் ஒட்டப்பட்டதாக இது காணப்படுகின்றது. 946 ml கொண்ட அளவை கொண்டதாக இந்த பாட்டில்ஸ் வந்து காணப்படுகின்றனவாம். இது வந்து ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு இரிட்டேஷனையோ அல்லது வந்து சென்சிட்டிவையோ வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காஸ்கோ தெரிவித்திருக்கின்றது. இந்த தயாரிப்புகளை யாராவது வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று தங்களுடைய இந்த வியர்ஹவுஸுக்கு சென்றும் நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணி ஃபுல் ரீஃபண்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்கு மேலதிகமாக இதையும் தாண்டி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேண்டும் என்று சொன்னால் மேவ் பியூட்டி பிராண்ட்ஸ் இங்க் அதை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். MAV அதை அந்த பியூட்டி பிராண்ட்ஸ் இங்கை வந்து மேவ் பியூட்டி பிராண்ட்ஸ் இங்க் அதை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றது. 2:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
4: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-6388.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:24 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் பிரியாது அப்படி என்று சொல்லி ஒரு 14 வயது சிறுமியினுடைய தாயார் கேட்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த தொடர்பான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை மே 15 காலை 11:15 அளவில் இவர் நோர்த் யோர்க்கில் இருக்கின்ற ஏர்ல் பேல்ஸ் பார்க் அந்த பகுதியில் காணப்பட்டிருக்கின்றார். அதற்கு பின்னர் இந்த சிறுமி தொடர்பான எந்த விடயமும் இல்லை அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு பேர் எஸ்தர் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய புகைப்படமும் இப்போது போலீசாரினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இந்த சிறுமியை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தாயார் வந்து சொல்லியிருக்கின்றார் அந்த பெண்ணிடம், எஸ்டி மைலாவ் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இதை நீ பார்த்துட்டு இருந்தா தயவு செய்து வீட்டுக்கு வந்துவிடு அப்படின்னு சொல்லியும், நாங்கள் எல்லாருமே வந்து டெரிபிளி உன்னை மிஸ் பண்ணுகின்றோம் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கின்றார். உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நீ சேஃபாக வந்துவிட வேண்டும், ஒவ்வொரு நிமிடமும் உனக்காக நாங்கள் பிரார்த்தனைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கிளாஸ்மேட்ஸ், நெய்பர்ஸ், கம்யூனிட்டின்னு சொல்லி எல்லாரும் உன் சேஃப்டி தொடர்பாக கவலைப்படுகின்றோம். ஆனால் நீ கவனமாக வந்துவிடுவாய் என்று நம்புகின்றோம் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். போலீசாரும் தங்களால் முடிந்த எல்லா மெத்தட்லும் வந்து இந்த குழந்தையை தேடி சிறுமியை வந்து தேடியிருக்கின்றார்கள். மவுண்டட் ஆஃபீஸர்ஸ், அதே போன்று ட்ரோன்ஸ், மெரீன் யூனிட்ஸ் என்று சொல்லி இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தியும் தேடியிருக்கின்றார்கள். இன்னமும் இந்த சிறுமி வந்து கண்டறியப்படவில்லையாம். அவை இதை மீளவும் போலீசார் வந்து இப்போது அறிவித்திருக்கின்றார்கள். அவரை வந்து சேஃபாக கொண்டு வருவது தொடர்பாக அவருடைய குடும்பத்தினர் வந்து தங்களுடைய கவலை கரிசனையை வந்து பொது வெளியிட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் நம்புகின்றோம் அவர் சேஃபாக வருவார் என்று சொல்லி என்று. சரி, இந்த வழியில் இன்னும் ஒரு போலீசாருடைய வேண்டுகோள் இருக்கின்றது. அதாவது இது வோன்ல நடைபெற்றிருக்கிறது. இதுவும் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:45 அளவிலே ஒரு வீட்டினுள்ளே 4 சந்தேக நபர்கள் சென்றிருக்கிறார்கள். ஸ்டோம் அண்ட் ட்ரெயில் அண்ட் காலிங் ரோடு இந்த பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் இவங்க போய் அந்த வீட்டு ஓனரிடம் துப்பாக்கியை காட்டி வந்து மிரட்டி இருக்கின்றார்கள். அங்கே கேஷ் மற்றும் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி அவற்றுக்கு டிமாண்ட் பண்ணி, அது மாத்திரமல்ல அந்த வீட்டிலே லம்போகினி இருந்திருக்கின்றது, லக்ஸரி வெஹிக்கிள், அந்த வாகனத்தினுடைய கீயை தரும்படியும் கேட்டுட்டு இவங்க என்ன செய்யிருக்காங்கன்னு 4 பேரும் அந்த வாகனத்தில் தப்பி சென்றிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 5வது சந்தேக நபர் ஒரு டார்க் கலர்ட் சிடனில் வந்து பயணித்து சென்றிருந்தார் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்கள், இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிந்தால் நீங்கள் தங்களை தொடர்பு கொள்ள முடியும் என்று சொல்லி யோர்க் ரீஜனல் போலீசார் கேட்டிருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் கிரைம் ஸ்டாப்பர்ஸுக்கும் வந்து நீங்கள் அனானிமஸாக அழைத்து விவரங்களை சொல்ல முடியும் அப்படின்றும் பொதுமக்களை கேட்டிருக்கின்றார்கள். 2:27 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

கனடாவின் கடந்த மாதத்திற்கான பணவீக்கம் 2.8% உயர்வடைந்துள்ளது. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலை 28.6% வருடாந்த அதிகரிப்பினை கண்டமை இதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது. மறுபுறத்தில் மார்ச் மாதத்தில் 4% இருந்த கனடாவின் உணவு பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் 3.5% குறைவடைந்துள்ளது. ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் மிக தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மேற்கொள்ளவிருந்த தாக்குதலை தாம் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு அமெரிக்க படையினருக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் டிரம்ப் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை என அவருக்கு எதிரான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தரப்பு விமர்சித்துள்ளது. திமுகவுடன் இணைந்தாவது ஆட்சியமைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் விருப்பம் காரணமாகவே அதிமுகவிற்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் சி வி சண்முகம் சாடியுள்ளார். தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து வலிமையாக தேர்தலை எதிர்கொள்ள தாம் வலியுறுத்தியதாகவும் அதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பிரிவினைவாதத்திற்கும் இன்னும் ஒரு போருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஊடாக தீர்வு வழங்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165088 9552 4165088 9552 உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டீஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: இந்த கோடை இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடப்பாடுகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், June 6 மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். மேலதிக விவரங்களுக்கு 6473365529.
3: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, மார்னிங் 7 ஷிப்பர் சந்திப்பில் ரூச் பேக்கரி, வார்டன் அண்ட் லாரன்ஸ் சந்திப்பில் போட்டோ ஃபாஸ்ட், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ஆரஞ்ச் பில்டிங்கில் ஜூசி ஹப், மார்க்மென் மேக்னிக்கல் சந்திப்பில் ஹை ஃபைவ் பாபுஷா, பிக்கரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், வாஷாவில் டாண்டரன் ரிட்சன் சந்திப்பில் ஃப்ரீ டாப்பிங்ஸ் பீட்சாவில் பெற்றுக்கொள்ளலாம். எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் டிவைன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
4: Your favorite music on your favorite station. 102.7 East FM.

2:47 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, தனுஷ் நடிப்பில் ஹர ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரிந்த வழியிலே பார்க்கலாம். நேற்றைய நாள் விக்டோரியா தினம் இன்றைக்கு ஆஷ் பிரிட்ஜஸ் பேயில் இரவில் ஃபயர் ஒர்க்ஸ் இடம்பெறும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது இரவு 10 மணி அளவில். சரி, இந்த நேரத்திலே அங்கே சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஒருத்தர் வந்து ஒரு யூத் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தவர் வந்து 20களில் இருக்கக்கூடியவர் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் 3 பேரும் இது வந்து இவர்கள் திருட்டு மற்றும் சில அசால்ட் செய்திருந்ததன் அடிப்படையிலே இன்னும் 3 பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. டொரோண்டோ போலீசாரினால் மொத்தமாக 5 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த முதல்ல கைது செய்யப்பட்ட 2 பேரும் என்ன செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் ஃபயர் ஒர்க்ஸை மக்களை நோக்கி எறிந்திருந்தார்கள். இந்த குள்ளப்படி அப்பப்போ சில பேருக்கு வரும் போல இருக்கு. முன்னர் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்று அது பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று ஆஷ் பிரிட்ஜஸ் பேயில் மீளவும் இப்படி 2 பேர் மக்களை நோக்கி இந்த ஃபயர் ஒர்க்ஸை எறிந்திருந்தார்கள் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அப்படி வேறு வேறு விடயங்களுக்காக மொத்தமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்களாம். சிட்டி ஆஃப் டொரோண்டோ இப்போது சொல்லியிருக்கிறது என்ன என்றால், நீங்கள் ஒரு தனிநபராக இருக்கலாம் அல்லது கோஆப்ரேஷன் அல்லது வந்து ட்ரேட் யூனியன் என்று சொன்னால், நீங்கள் ஒரு ப்ரமோஷனுக்கு மணியை ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறீங்க, ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு கேண்டிடேட் தொடர்பான ஒப்போசான கருத்துக்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதாவது 2026 டொரோண்டோ முனிசிபல் எலெக்ஷன் தொடர்பாக இப்படியான விடயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் முறையாக ஒரு தேர்ட் பார்ட்டி அட்வைசராக உங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களை நீங்கள் toronto.ca சென்று பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று நீங்கள் ஆன் டிமாண்ட் கோர்சஸ் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி டொரோண்டோ பப்ளிக் லைப்ரரி வந்து கூறியிருக்கின்றது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடக்கம் வெப் டிவலப்மெண்ட் வரையில் ஏராளமான விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரோண்டோ பப்ளிக் லைப்ரரியில் போய் நீங்கள் பார்க்கலாம் அல்லது வந்து toronto.ca போய் இது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ரிச்மண்ட் ஹில் இந்துவாலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 Bayview Avenue 905-883-9109.
3: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்றுத் தருகின்ற Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, பாக்கெட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சவா இப்பவே கண்ண கட்டுது.
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்.
3: ஹலோ, யாருங்க?
4: ஹலோ
5: ஹலோ,
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு.
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி. இப்பொழுது முதல் 5 மணி வரை நீங்கள் என்னுடன் இணைந்திருக்கலாம் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கும் வழமை போலவே 19ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 ஒளிபரப்புடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது திசை எங்கும் கிழக்கு கலையகத்தில் நான் சுரேகா. வணக்கம் நேர்களே.
7: எனக்கு மியூசிக்கை பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

நேரம் 3:06 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 27 டிகிரி செல்சியஸ், 34 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோ வார்னிங் கூட ஹீட்டுக்காக விடப்பட்டிருக்கின்றது. அப்படி எல்லோ வார்னிங் விடப்பட்டிருந்தாலும் கூட மாலை வேளையில் 20 டிகிரி செல்சியஸ், 22 உணர்ந்தாலும் இடியுடன் கூடிய மழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் நள்ளிரவு வேளையில் 12 டிகிரி செல்சியஸ், 10 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. ஈஸ்ட் FM.CA ஊடாக நீங்க உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்கக்கூடியதா இருக்கும். நீங்க வெக்கேஷனுக்கு ஊருக்கு போனாலும் கூட நீங்க அங்கிருந்து ஈஸ்ட் FM.CA ஊடாக நீங்க எங்களோட நிகழ்ச்சிகளை தொடர்ந்துமே கேட்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களது அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். 3:07, இது திசையெங்கும் கிழக்கு.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின் 437-860-7002.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்ய சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390, 416-844-7390.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

நேரம் 3:19 இஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீ ஹால் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 இருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹால் டவுன் ஹோம் 685,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் 712,000 ஸ்கொயர் ஃபீட் 722,000 என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரியோரிட்டி அக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: டொரண்டோ போக்குவரத்து கழகத்திற்கும் அதன் இலத்திரனியல் பணியாளர்களுக்கான தொழிற்சங்கத்துக்கும் இடையில் உத்தேச பணியிட ஒப்பந்தம் நேற்றைய தினம் எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் டிடிசியின் கிட்டத்தட்ட 700 இலத்திரனியல் பணியாளர்களின் வேலைநிறுத்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகள் இன்னும் ஒரு பெரும்பரவலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இல்லை என அனைத்துலக தயார்நிலை கண்காணிப்பு வாரியம் எச்சரித்துள்ளது. பெரும் பரவலுக்கான தயார்படுத்தலுக்குரிய வரலாற்றின் மிக முக்கிய காலப்பகுதியில் உலகம் உள்ள போதிலும் சுகாதாரத்துறை மீதான அரசாங்கங்களின் நிதி வெட்டுக்கள், பொது சுகாதார அதிகார தரப்புகள் மீதான நம்பிக்கையின்மை ஆகியன மக்களை ஆபத்தில் தள்ளுவதாக அது சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாடு தாவேக அரசின் அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கம் நாளை இடம்பெறவுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விரிவாக்கங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சுகள் வழங்கப்படவுள்ளதாகவும் அவை கூறுகின்றன. மறுபுறத்தில் தாவேக அரசுக்கு ஆதரவளித்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டால் முதலமைச்சர் விஜய்க்காக தமது ஆதரவு மறுபரிசீலனை செய்யப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரித்துள்ளது. திராவிட கட்சிகளுக்கு எதிராகவே தமிழக மக்கள் வாக்களித்ததாகவும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக தாவேக அரசு செல்லாது என நம்புவதாகவும் அது கூறியுள்ளது. இலங்கையில் அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியவர் அனைவரும் பயங்கரவாதிகளே எனவும் அந்த வகையில் ஆளும் மக்கள் விடுதலை முன்னணியும் பயங்கரவாத அமைப்பே என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர விமர்சித்துள்ளார். வெறும் கடமைக்காக மாத்திரமே தேசிய ராணுவ வீரர்கள் தினத்தினை அரசாங்கம் அனுசரிப்பதாகவும் அவர் சாடியுள்ளார்.
1: பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
0: Krisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

நேரம் 3:46 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்துல, அதாவது இன்றைய காலகட்டத்துல, ஏஐட தொழில்நுட்பம் வந்து மிக பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில வந்து மருத்துவ துறையிலும் கூட இந்த ஏஐ வந்து மிக அசுர வளர்ச்சி அடைந்து வருவதாக வல்லுநர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது சமீபத்திய சில ஆய்வுகள் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஏஐ வந்து மனிதர்கள உடல்ல வந்து மருத்துவர்களை விடவும் மிக துல்லியமாக நோய்களை வந்து கண்டறிவதில் வந்து மிக சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த நம்மளோட உடம்பில் இருக்கிற வருத்தங்கள் சம்பந்தமான பழைய ரிப்போர்ட்டுகள், நாம் பாவிக்கிற மருந்துன்ற வகைகளை வைத்துக்கொண்டு இந்த ஏஐ வந்து நமக்கு இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட, அதாவது என்ன வருத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மிக துல்லியமாக கண்டறியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது மருத்துவர்களை விட மிக துல்லியமாக நோய்களை கண்டறிவதில் ஏஐ வந்து சிறந்து விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதனால எதிர்காலத்தில் மருத்துவமனைகளில் ஏஐ அசிஸ்டன்ஸ்கள் அதிகமாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு கூட எக்ஸ்பர்ட் வந்து தெரிவித்திருக்கிறார்களாம். குறிப்பாக எந்த விதமான நோய்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கேன்சர், ஹார்ட் டிசீஸ் போன்ற நோய்களை வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எதனால அப்படின்னா, இந்த ஏஐட உதவியோட நாங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மனித மருத்துவத்திற்கு மனிதன்தான் சிறந்தவர் அப்படின்னும், ஏஐ வந்து முழுமையாக அந்த ஆதிக்கத்தை செலுத்தாது அப்படின்னும் மிக ஆணித்தரமாக இப்பவே சொல்லிட்டாங்க. ஏண்டா, கண்டிப்பாக மருத்துவர்கள உதவியோட தான் இந்த ஏஐ வந்து செயற்பாட்டில் இருக்கும் அப்படின்னும், மருத்துவர்கள் இல்லாமல் தனி ஆதிக்கம் ஏஐ செலுத்தாது மருத்துவத்துறையில் அப்படின்னு கூட விஞ்ஞானிகள் வந்து தெரியப்படுத்திருக்காங்க. அதனால நாங்கள் பயப்பட தேவையில்லை, எப்பயுமே டாக்டர்ஸுக்கு கீழே தான் ஏஐ இருக்க போகுது. நேரம் 3:48 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. 1 பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
8: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hoursல் $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாத மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
10: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

4:08 எஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மணித்தியாலத்துக்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். வெளியில் 27°C 32°C உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் 21°C 24°C உணர இருக்கின்றோம். ஹீட்டுக்கான எல்லோ வார்னிங் வந்து விடப்பட்டிருக்கின்றது சுற்றுச்சூழல் கனடாவால். அப்படி இருந்தாலும் கூட மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 1.3 mm வரை மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் eastfm.ca ஊடாக நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:09 இது திசையெங்கும் கிழக்கு.

0: பாட்டு நாலு விஷயம்
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
5: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
2: சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002, 4378607002.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

நேரம் 4:21 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 square feet டூ ஸ்டோரி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோமினை 685,000 முதல் 1800 square feet 712,000 1900 square feet 722,000 என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரியோரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: நேரம் 4:26 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபினான்ஸ் தேவைக்கு நீங்க நாடலாம். மோகேஜ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை நீங்க பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே உங்களுக்கு பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு இருக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை நேரடியாக அழைக்கின்ற பொழுது இந்த பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பற்றி நீங்க மேலதிக விவரங்களை கூட பெற்றுக் கொள்ள முடியும். அதுவரை குறிப்பாக நீங்கள் கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை குறிப்பாக புளோரிடா, டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ரென்ட் மூலம் மோகேஜ் பேமெண்ட் கட்டிய பிறகு உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். மோகேஜ் 24 தமது ட்ரஸ்ட் பார்ட்னர்ஸ் உடன் இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியை அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோகேஜ் ஏற்பாடு செய்வதிலும் முழு சேவையை வழங்குகின்றார்கள். மோகேஜ் 24 என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு சென்று நீங்க ப்ராப்பர்ட்டி தேடுவது, ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதலே இறுதி வரை மோகேஜ் 24 உங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஆகவே இது பற்றிய முழுமையான விவரங்களை நீங்க பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நேரடியாக அழைக்கலாம். மோகேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 ஊடாக நீங்க அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு லைன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கியரான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோகேஜினையும் பெற்று உங்களுக்கு ஒரு ஒன் பேமெண்டாக பேமெண்ட்டை செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகையும் அலையங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோபி கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கொமர்சியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே இவ்வாறான ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி. ஆகவே உங்களுடைய மோகேஜ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக சேவையை வழங்கும் சக்தி பகி நாடலாம். 416-821-4512 416-821-4512

0: கனடாவின் கடந்த மாதத்திற்கான பணவீக்கம் 2.8% உயர்வடைந்துள்ளது. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலை 28.6% வருடாந்திர அதிகரிப்பினை கண்டமை இதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது. மறுபுறத்தில் மார்ச் மாதத்தில் 4% இருந்த கனடாவின் உணவு பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் 3.5% குறைவடைந்துள்ளது. ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் மிக தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மேற்கொள்ளவிருந்த தாக்குதலை தாம் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது பாரிய தாக்குதல் ஒன்றினை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு அமெரிக்க படையினருக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் டிரம்ப் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை என அவருக்கு எதிரான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தரப்பு விமர்சித்துள்ளது. திமுகவுடன் இணைந்தாவது ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் விருப்பம் காரணமாகவே அதிமுகவுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் சி வி சண்முகம் சாடியுள்ளார். தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து வலிமையாக தேர்தலை எதிர்கொள்ள தாம் வலியுறுத்தியதாகவும் அதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பிரிவினைவாதத்திற்கும் இன்னும் ஒரு போருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஊடாக தீர்வு வழங்கக்கூடாதென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: போட்ட புது சேலை உடுத்தி
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: நான்கு மணி 44 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஷ் ஃபைனான்ஸ் அவருக்கு நீங்க நானும் மோகேஷ் 24 சக்தி பகி இந்த பழுதில் எங்களோடு சக்தி பகி இருந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
2: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் நீங்கள் வரும்பொழுது தொலைபேசி ஊடாக வழைக்கும் பொழுதே உங்களுக்கான தீர்வை வழங்குகின்றோம். தீர்வு என்பதை தாண்டி அந்த தொலைபேசியில் எவ்வளவு நாளுக்கும் எவ்வளவு கோர்ஸ் பண்ணும் அந்த மோர்கேஜுக்கு அதை எடுக்க முடியுமா முடியாதா என்பதை தொலைபேசி ஊடாகவே நாங்கள் தெரிவிக்கின்றோம். இன்டர்நெட்டில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக GTA பெரும்பாகத்திலே 3 இடங்களில் சேவையாட்டிக் கொண்டு மக்கள் நன்மதிப்பு நிறுவனமாக மோர்கேஜ் துறையில் இருக்கின்றது மோர்கேஜ் 24. இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் உங்களுடைய கடன். கடன் என்பது உங்களை கிரெடிட் கார்டு கடன் எடுத்துக்கொண்டால் உதாரணமாக ஒரு 100,000 இருந்தால் மந்த்லி பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னா $3,000 பே பண்ணுவீங்க. அதை விட அந்த கிரெடிட் ஹை இன்ட்ரெஸ்ட் மினிமம் பேமெண்ட் செய்து கொண்டிருந்தாலும் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்லும். இப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் உங்களோட வீட்டு ஈக்குட்டி இருந்தால் ஹோம் ஈக்குட்டி லோனை பெற முடியும். இது ஒரு ப்ரைவேட் மோர்கேஜ் கிடையாது, லெண்டர் ஃபீ இல்லை, ரினிவல் ஃபீ இல்லை. இதை விட ஒரு கிரேட்டான விஷயம் என்ன, மாதாந்த கட்டுப்பணம் ஜஸ்ட் $800 வட்டியும் முதலும் சேர்த்து. 3,000 ஒரு மாதம் கட்டுற இடத்துல $800 தான் கட்டுவீங்க. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழையுங்கள் 416-821-4512. ரீஃபைனான்ஸ் பிரதான வங்கிகளான ஸ்கொஷியா, பிஎம்ஓ, டிடி ஆகிய வங்கிகள் வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் மோர்கேஜ் பிரைவேட் பிசைட் செகண்ட் மோர்கேஜ் இருந்தால் கடன் இருந்தால் எல்லாவற்றையும் ஒன்றாக்கி ஒரு மோர்கேஜ் ஆக்குவதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டுப்பணங்களை 50% வரை குறைத்து தருகின்றோம். அழையுங்கள் 416-821-4512 416-821-4512. செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவ்ட் இன் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours. அழைக்க வண்டி இலக்கம் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிசினஸ் லோன் வந்து அப்ரூவல் இன் 1 week. பிரதான வங்கிகளில் வந்து அப் டு 100,000 மட்டும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 700 மேலிருந்து பிசினஸ் 2 இயர்ஸுக்கு மேல இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் இன்று வந்து உங்களுக்கு பலருக்கும் வந்து உங்களுக்கு டொரண்டோவில் வந்து கனடாவில் வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் வந்து ஒரு மோசமான நிலையில் போய் கொண்டிருந்தால் சில இடத்துல உங்களுக்கு ஒரு நஷ்டமாக ஒரு சர்ப்ளஸ் இல்லாட்டி எங்களுடைய பார்ட்னர்ஸ் ஊடாக வந்து US, மயாமி, ஃப்ளோரிடா, டெக்ஸாஸ் ஆகிய இடங்களில் உங்களுக்கான ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பெற்றுத்தந்து அதற்கான மோர்கேஜையும் பெற்று தருகிறோம். இதில் முக்கியமான ஹைலைட் என்னென்றால் நீங்கள் அவங்களோட வீட்டையும் சொந்தமாக்கி பிளஸ் மோர்கேஜும் பே பண்ணி உங்களுக்கு அந்த காசும் மிஞ்சும். இட் வில் பி த கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட். அதற்கான கைட்லைன்ஸும் எங்களுடைய மோர்கேஜ் ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஸ் ஊடாக வந்து US வந்து நாங்கள் இங்கே கனடாவில் இருந்தபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமன்றி அமெரிக்காக்கான அந்த விசா உங்களையும் அவர்களே செய்து தருகிறார்கள். ஆகவே அழையுங்கள் 416-821-4512. இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512. நன்றி
1: நன்றி சக்தி பயங்களோடு நடந்து கொண்டதுக்கு.

4:51 இத்துடன் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் லாவண்யா மற்றும் காவியா உங்களுடன் இணைந்திருப்பார்கள். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
3: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch. 416-474-1016.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building in Ullay. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: Verco Vets Law 416-993-8443.
9: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

0: நன்றி சுரேகா. நேரம் 5:01. நீர்கள் இப்பொழுது முதல் 7 வரை ஈஸ்ட் எஃப்எம்எல் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா,
1: காவியா, நிதாகரன்.
0: இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம்.
0: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0-4-1-6-5-5-4-4-0-4-0. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், உணரப்படுவது 34 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 14 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 13 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
1: இன்று நள்ளிரவுக்கு பின்னர் வாகன எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை.
0: இணைந்து கொள்ள முதலாவது நேரில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா, காவி அறிவருக்கும். அப்படி இருக்கிறீங்களா?
1: நாங்க நல்ல சமயம் இருக்கிறோம். நீங்க யார் கதைக்கிறீங்க?
2: செல்வகுமார்.
1: செல்வகுமார், அப்படி இருக்கிறீங்க.
2: சொல்லுங்க,
0: என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு சட்டென்று மாறுற வானிலையிலேருந்து எங்க தொலைஞ்ச கோணின்னு அந்த பாட்டு போட்டோம்.
1: நல்ல பாடல். உங்களோட நாளெல்லாம் எப்படி போகுது செல்வகுமார்?
2: நல்லா போகுது, பரவாயில்ல, நல்ல வெயில்.
1: ஓகே, ஸோ அந்த வெயிலோட நாங்களும் இந்த சூப்பர் சாங்கை கேட்கலாம். நன்றி, இணைந்து கொண்டு வைக்க.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: 5:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப் எம் இன் காஃபி 7:00 நீங்களும் இணைந்து கொள்ளலாம்.
1: அலையங்கள் 416-554-4040 4165544040.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஆல் மை பிளைண்ட்ஸ், சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
5: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம்.
6: 5:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
7: தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம். அலையங்கள் 4165544040. 416-554-4040.

0: 5:18 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்.
1: நாங்களும் இப்பொழுது நிகழ்ச்சியில் இருந்திருக்கும் அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் இப்பொழுது மோகேஷ் 24 தரகிற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரையும் நீங்க பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றிருக்கின்றார் மோகேஷ் 24 சக்தி பகீம். உங்களுக்கு இப்பொழுது US இன்வெஸ்ட்மெண்ட்க்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. குறிப்பாக புளோரிடா மற்றும் டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் மூலம் மோகேஷ் பேமெண்ட் கட்டிய பிறகும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். மோகேஷ் 24 தனது ட்ரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியை அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோகேஷ் எப்படி செய்வது என்பது முழுமையான சேவைகளை வழங்குகிறார்கள். அமெரிக்காவுக்கு சென்று நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடுவது ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதலே இறுதி வரை உங்களுக்கு மோகேஷ் 24 உங்களுக்கு வழிகாட்டுகின்றதும் இது பற்றிய முழுமையான விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக அளிக்கின்ற பொழுது முழுமையான விவரங்கள் அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் கார்டு ரோங் கிரெடிட் கார்டு வந்து ஏறிய கடன்களுக்கெல்லாம் அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியான TD, ஸ்கோஷியா மற்றும் பீமா போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் உங்களுக்கு மோக்கச்சினை பெற்று உங்களுக்கு 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு வசதியும் பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்க முடியும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமி கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடியவர்களும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் சொல்ல கூட அது வீரண்ட சூடாக உங்களுக்கான ரினுவலை கூட மேற்கொண்டு தருகின்றார் சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னிலைப்படுத்தவும் நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்க பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. ஆகவே நீங்கள் மேலதி பவங்களை நேரடியாக அழைத்து பெற்றுக் கொள்ளலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களில் தமது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சக்தி பகி. மிஸ்ஸஸ் அக்கலேஸ் கெவன் மோலுக்கு முன்பாக டொரண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்டில் மிஸ் காப்ரோவில் மாக்கமும் இல்லை சந்திப்பு கருகில் அமைந்திருக்கிறது மோகேஷ் 24 சக்தி பகி. அழைக்க 416-821-4512 416-821-4512.

0: இரவுப்பொழுது 5:27 இருக்கின்றது. நீங்களும் தொடர்ச்சியாக காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொண்டு உங்கள் பிறப்பு பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழைங்கள். 416-554-4000.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம்ஸ் 685,000 முதல் 1800 ஸ்கொயர் ஃபீட் 712,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 722,000 என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-916-9085656.
2: East FM Tamil Seedigal.
3: டொரண்டோ போக்குவரத்து கழகத்துக்கும் அதன் இலத்திரனியல் பணியாளர்களுக்கான தொழிற்சங்கத்துக்கும் இடையில் உத்தேச பணியிட ஒப்பந்தம் நேற்றைய தினமிட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் டிடிசியின் கிட்டத்தட்ட 700 இலத்திரனியல் பணியாளர்களின் வேலை நிறுத்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது.
4: சர்வதேச நாடுகள் இன்னும் ஒரு பெரும்பரவலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இல்லை என அனைத்துலக தயார் நிலை கண்காணிப்பு வாரியம் எச்சரித்துள்ளது. பெரும்பரவலுக்கான தயார்படுத்தலுக்குரிய வரலாற்றின் மிக முக்கிய காலப்பகுதியில் உலகம் உள்ள போதிலும் சுகாதாரத்துறை மீதான அரசாங்கங்களின் நிதிவெட்டுக்கள் பொது சுகாதார அதிகார தரப்புகள் மீதான நம்பிக்கையின்மை ஆகியன மக்களை ஆபத்தில் தள்ளுவதாக அது சுட்டிக்காட்டியுள்ளது.
3: தமிழ்நாடு தாவேக அரசின் அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கம் நாளை இடம்பெறவுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விரிவாக்கங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவை கூறுகின்றன. மறுபுறத்தில் தாவேக அரசுக்கு ஆதரவளித்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டால் முதலமைச்சர் விஜய்க்காக தமது ஆதரவு மறுபரிசீலனை செய்யப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரித்துள்ளது. திராவிட கட்சிகளுக்கு எதிராகவே தமிழக மக்கள் வாக்களித்ததாகவும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக தாவேக அரசு செல்லாது என நம்புவதாகவும் அது கூறியுள்ளது.
4: இலங்கையில் அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியவர் அனைவரும் பயங்கரவாதிகளே எனவும் அந்த வகையில் ஆளும் மக்கள் விடுதலை முன்னணியும் பயங்கரவாத அமைப்பே என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர விமர்சித்துள்ளார். வரும் கடமைக்காக மாத்திரமே தேசிய ராணுவ வீரர்கள் தினத்தினை அரசாங்கம் அனுசரிப்பதாகவும் அவர் சாடியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
4: இந்த கோடை இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடம் பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், மகிஷா, அஜீஷ், பிரியாந்தி மற்றும் சபேஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் முனையும் நேரடி இசை அனுபவம். June 6, 6:01 பிக்கரிங் கேசினோ ரெசோர்ட்டில். மேலதிக விவரங்களுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மென்ட் இன்க்.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
6: 5:42 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
7: நீங்கள் மங்களோடு இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அலைங்கள். 4165544400.
6: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர்,
7: வணக்கம்.
8: வணக்கம், வணக்கம்,
7: எப்படி இருக்கிறீங்க?
8: நல்ல சுகமா இருக்கு. நீங்க அனைவரும்?
6: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். ஜெயச்சந்திரன், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
8: இன்று எனது அம்மா 10 ஆண்டு இறந்த தினம். அதையொட்டி இந்த பாட்டு, மன்னன் படத்துல அம்மா என்று அழைக்காத உயிரில்லை அந்த பாடலை கேட்க விரும்புகிறேன்.
6: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ஜெயச்சந்திரன், வணக்கம்.
8: நன்றி, நன்றி, வணக்கம்,
7: நன்றி, வணக்கம்.

0: ஐந்து மணி 48 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபம் இன் காஃபி டபுள் டபுள்
1: நிகழ்ச்சியில் அணிந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தேவகுமார், அதுக்கு என்னமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நல்ல சோமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம், ஒரு நீண்ட விடாவளிக்கு போறாரு.
0: வெல்கம் பேக். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு இதுல இருந்து என்ன ராசாவைய படத்துல இருந்து கட்டணம் கட்டணம் அந்த பாடலுக்கு இப்ப முன்னாடி முரளியார் இந்த நினைவு செய்யணும், அதோட சிவாஜியும்
3: வணக்கம் சக்திபதி.
4: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு வந்து தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்டர்நெட்டிலே கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பகத்திலேயே 3 இடங்களிலே காரியாலயம் கூட இதை சேவையாட்டி கொண்டிருக்கிறோம். என்ன பிரைஸ் கொண்டு மோர்கேஜ் கிடைக்கும், எவ்வளவு காலத்தில் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் என்ன, எவ்வளவு கோஸ்ட் பண்ண வேண்டும், மிக தெளிவாக கூறி முதல் மோர்கேஜை ஆரம்பிக்கிறோம். இன்று பலருக்கும் இருக்க ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய கடன். இந்த கடன் சுமை என்பது ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து 20% அது மட்டுமன்றி உங்களுடைய கிரெடிட்டை ஹெல்த்தியாக வைத்திருக்கும் வட்டியும் முதலும் சேர்த்து பே பண்ணுவீங்க. இந்த ஹோம் இக்விட்டி லோன் வந்து ஹிடன் ஃபீ எதுவும் கிடையாது, வந்து இருக்கிற லெண்டர் ஃபீ கிடையாது. அலையுங்கள் மேலதிய விவரங்களுக்கு 416-821-4512 இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஃபைனான்ஸ் சேவையில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வந்து மாதாந்த கட்டுப்பணங்களை 50% வரை குறைக்கலாம். உங்க மோர்கேஜ் பேமெண்ட் கடன் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரைவேட் மோர்கேஜ் இருந்தாலோ செகண்ட் மோர்கேஜ் இருந்தாலோ வெஹிக்கிள் லோன் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரு மோர்கேஜ் ஆகி உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்களை கிட்டத்தட்ட 50% வரை குறைத்து தருகின்றோம். அழைக்க வேண்டிய விளக்கம் 416-821-4512 மற்றும் பிரதான வங்கியிலான டிடிஎஸ், கொஷியா, பிஎம்ஓ ஆகிய வங்கியில் உங்களுக்கான மோர்கேஜையும் ரீஃபைனான்ஸையும் செய்திருந்தோம். அழையுங்கள் 416-821-4512 இலக்கத்துக்கு மோர்கேஜ் 24 நிறுவனத்தை. இது மட்டுமன்றி இந்த பலருக்கும் இருக்க ஒரு முக்கியமான சேலஞ்சான விஷயம் பிசினஸ். பிசினஸை கொண்டு செல்வதற்கு பிசினஸ் லோன் உங்களுக்கு 2 இயர்ஸ் கூட பிசினஸ் வந்து கிரெடிட் ஸ்கோர் 700 மேல தான் உங்களுக்கான பிசினஸ் லோனை பெற்று தருவோம். அதுக்கு வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமின்றி உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவ் இன் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours இந்த ரீதியில் வந்து உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ் நாங்கள் வந்து பெற்று தருவோம். பட் உங்களுக்கான கொமர்ஷியல் மோர்கேஜ், அதாவது உங்களோட பிசினஸையும் ப்ராப்பர்ட்டியும் செய்தோம், உங்களுக்கான கொமர்ஷியல் மோர்கேஜ் நாங்கள் மிக இலவாக பெற்று தரும். இது மட்டும் இல்லாமல் இந்திய சூழலில் வந்து பலரும் வந்து யூஎஸ்ல வந்து உங்களோட ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வந்து வழங்குகின்றோம். எங்களுக்கு ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஸ், அங்கே இருக்க மோர்கேஜ் பார்ட்னர்ஸ் ஊடாக அங்கே வந்து ப்ராப்பர்ட்டியை வேண்டும் பொழுது இங்கே நீங்கள் டொரண்டோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வேண்டிங் என்று சொன்னால் அதுக்கான காசு வந்து உங்களுக்கு கையால் போட்டு கட்டுவீங்க. அதே ப்ராப்பர்ட்டியை வந்து டெக்ஸாஸ் மற்றது வந்து ஃப்ளோரிடா சில சில மாநிலங்கள்
3: நன்றி சக்தி பயங்களோட இருந்து வந்திருக்கு.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல. அதோட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 4378607002, 4378607002.

0: 6:02 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் காஃபி 7:00 வரை இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400.
1: டொரண்டோவின் தற்போதைய காலநிலை 27°C ஆக இருக்கின்றது. உணர்நிலை 34°C. நாளைய தினம் 14°C. உணர்நிலை 13°C.
0: இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுமையா இருக்கிறோம் ராஜ். நாங்க இன்னைக்கு என்ன பாட்டு கேப்போம்?
2: அரைச்சு
1: ஓகே கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: 6:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: 7 மணி வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலையங்கள் 416-554-4040, 416-554-4040.
0: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் காவியா, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் யார் கதைக்கிறீங்க?
2: நான் ரோஹிணி கதைக்கிறேன்.
1: ரோஹிணி, எப்படி இருக்கிறீங்க?
2: காலநிலை மாற்றத்தால் குரல் கொஞ்சம் கட்டி போச்சு,
0: அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டு.
2: இன்னைக்கு நான் வாத்தி படத்திலேருந்து வா வா வாத்தி பாட்டு.
1: நல்ல பாடல் உங்களுக்காக வரது. நன்றி ரோஹிணி.
2: நன்றி. இருவருக்கும் வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: 6:12 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0-4-1-5-5-4-4-0-4-0.
1: நிகழ்ச்சி நடந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் காவியா. வணக்கம் லாவண்யா. பபி கதைக்கிறேன்.
1: பபி எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல, கொஞ்சம் தடிமன் என்ன கொஞ்சம் குறைஞ்சிட்டுது.
0: இல்ல, இருமி காட்டத்தை இல்ல, நாங்க நம்புறோம் நம்புறோம் நம்புறோம்
2: என்ன
0: இருமி காட்டத்தை இல்ல நம்புறோம்
2: இல்ல அண்டே டாக்டர் போன மருந்து எடுக்க.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: படம் வந்து நாடோடி பாட்டுக்காரன், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின வெனமெல்லாம் செம்பப்பு வானெல்லாம் குங்குமப்பு என்னதுடி புதியிலே
0: சொல்ல மேடம், பாட்டுதான் போடலாம். நன்றி பபி.
2: நன்றி நன்றி. இருவருக்கும்
1: நன்றி.

0: 6:26 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165444
1: நாங்கள் இப்பொழுது மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் தேவைக்கு நீங்க நாளதான் மோர்கேஜ் 24 சக்தி பகி இந்த பொழுது எங்களோட மீண்டும் சக்தி பகி இணைந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே கூறுகின்றோம். முடியுமா முடியாதா செய்வதற்கு எவ்வளவு கோர்ஸ் பண்ணும் என்று அழையுங்கள். 416-821-4512 இந்த சூழலில் வந்து பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய பிரைவேட் மோர்கேஜ் இருக்கலாம், இல்லை வந்து செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், வெஹிக்கிள் லோன் இருந்தால் உங்களை ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணும்போது உங்களை மாதாந்த கட்டுப்பணம் கிட்டத்தில் 50% வரை குறைத்து தருவது மட்டுமன்றி பிரதான வங்கிகளான ஸ்கோஷியா, பிஎம்ஓ, டிடி ஆகிய வங்கிகளுக்கும் உங்களுடைய மோர்கேஜை மாற்றி தருகிறோம். அழையுங்கள். மோர்கேஜ் 24-416-821-4512 மோர்கேஜ் 24-416-821-4512 இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஹோம் ஈக்விட்டி லோனை பெற்று தருகிறோம். ஹோம் ஈக்விட்டி லோன் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கரண்டருக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிறது. மாதாந்த கட்டுப்பணம் 3000 ரூபாய் கட்டுவீங்க, பிளஸ் மினிமம் பேமெண்ட் செய்து கொண்டுதான் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். இதே 1 லட்சம் ரூபாய்க்கு 3000 கட்டுற பேமெண்ட்டை நீங்கள் ஹோம் ஈக்விட்டி லோனாக பெறும்பொழுது $800 மாற்றிக்கொள்ள முடியும். அதுவும் வந்து வட்டியும் முதலும் சேர்த்து நீங்கள் அதை கட்டலாம். மற்றது இது வந்து ஹிடன் ஃபீ கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, ரினிவல் ஃபீ கிடையாது. அழையுங்கள். மோர்கேஜ் 24-416-821-4512 இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிசினஸ் லோனை பிரதான வங்கிகளை பெற்றுத் தருகிறோம். அப்ரூவல் இன் 2 வீக்ஸ், அப் டு 100,000, கிரெடிட் ஸ்கோர் 720 மேலே இருக்க வேண்டும், உங்களுடைய பிசினஸ் மினிமம் 2 இயர்ஸ் இருக்க வேண்டும். அழையுங்கள். 416-821-4512 இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பிசினஸுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் நாங்கள் பெற்றுத் தருகிறோம். பிசினஸ் லோன், அதாவது வந்து உங்கள் பிசினஸ் வேண்டுவதற்கான லோனையும் கமர்ஷியல் மோர்கேஜையும் சேர்த்து பெற்றுத் தருகிறோம். அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு சேலஞ்சாக, இன்வெஸ்டர்ஸுக்கு இருக்கிற பல இதான சூழல் வந்து ஒன்டாரியோ டொரண்டோ வந்து இன்றைக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கான ரிட்டர்ன் வந்து வருவது குறைவாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் உங்களுடைய ப்ரைசஸ் வந்து மோர்கேஜ் ரேட் இன்ட்ரெஸ்ட் ஹையாக இருக்கும், ப்ளஸ் உங்களை கையால் காசு கட்டி கொண்டிருப்பீங்க. இப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து யூஎஸ்ல வந்து எங்களோட பார்ட்னர்ஸ் ஊடாக வந்து உங்களுக்கான சரியான ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ளோரிடா, டெக்சாஸ் போன்ற இடங்களிலும் அதற்கான மோர்கேஜ் பார்ட்னர்ஸ் ஊடாக உங்களுக்கான மோர்கேஜையும் வந்து நாங்கள் பெற்று தருகிறோம். அது மட்டுமன்றி அந்த நாட்டுக்கான விசா உரிமையும் பெற்று தந்து உங்களுக்கான அந்த ப்ராப்பர்ட்டியையும் பண்ணி தருவதற்கான ஒழுங்கையும் நாங்கள் இங்கிருந்து செய்கிறோம். யூஎஸ்ல வந்து உங்கள் இன்வெஸ்ட் ப்ராப்பர்ட்டி செய்யும் பொழுது இருக்கிற அட்வான்டேஜ் இப்போ இருக்கிறதுன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் கூடுது, பிளஸ் உங்களுக்கு மோர்கேஜ் எல்லாம் பே பண்ணி உங்களுடைய பேமெண்ட் வந்து சர்ப்ளஸ்ல இருக்கும், அதாவது வந்து உங்களுக்கு மிகுதி பணமும் உங்களோட வங்கியில வந்து வைப்பிடப்படும். ஆகவே மேலதிய விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512 இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் மோர்கேஜ் தொடர்பான எந்த ஒரு தீர்வையும், ரெசிடென்டல் கமர்ஷியல் தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512. நன்றி.
2: நன்றி சக்தி பகி எங்களோடு இணைந்து கொள்வதற்கு.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3 லட்சம் வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: கனடாவின் கடந்த மாதத்துக்கான பணவீக்கம் 2.8% உயர்வடைந்துள்ளது. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலை 28.6% வருடாந்த அதிகரிப்பினை கண்டமை இதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது. மறுபுறத்தில் மார்ச் மாதத்தில் 4% இருந்த கனடாவின் உணவு பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் 3.5% குறைவடைந்துள்ளது.
1: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் மிக தீவிரமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஈரான் மீது அமெரிக்க

0: இராணுவம் மேற்கொள்ளவிருந்த தாக்குதலை தாம் நிறுத்தி வைத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். எனினும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு அமெரிக்க படையினருக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக டிரம்ப் எச்சரித்துள்ளார்.
1: தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லையென அவருக்கு எதிரான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் தரப்பு விமர்சித்துள்ளது. திமுகவுடன் இணைந்தாவது ஆட்சியமைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் விருப்பம் காரணமாகவே அதிமுகவுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் சி வி சண்முகம் சாடியுள்ளார். தாவேக்கவுடன் கூட்டணி அமைத்து வலிமையான தேர்தலை எதிர்கொள்ள தாம் வலியுறுத்தியதாகவும் அதனை எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையில் பிரிவினைவாதத்துக்கும் இன்னுமொரு போருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாதென ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதேவேளை யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையூடாக தீர்வு வழங்கப்படக்கூடாதென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார்.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். Good Life Flooring 416-293-0550 416-293-0550 goodlifeflooring.ca.
3: Richmond Hill இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 தேதி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 பேவியூ அவென்யூ 905-883-9109.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
5: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: 6:48 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்.
1: நாங்களும் இப்பொழுது மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் தேவைக்கு நீங்கள் நாடலாம் மோர்கேஜ் 24 சக்தி பகி. இப்பொழுது நாங்கள் மீண்டும் சக்தி பகி எடுத்துக் கொள்ள போகிறோம். உங்களோட வணக்கம் சக்தி பகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு நீங்கள் தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே நாங்கள் கூறுகின்றோம். அந்த மோர்கேஜை செய்ய முடியுமா முடியாதா என்பதை கூறி மிக தெளிவாக அந்த மோர்கேஜை ஆரம்பிக்கின்றோம். இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம், உங்களோட மோர்கேஜ் வந்து பிரைவேட் இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், அப்படியா சூழல்கள் நீங்கள் இருந்தால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம், அதுவும் இந்த பிரதான வங்கியிலான ஸ்கோஷியா டிடிஎம்ஓ ஆகிய வங்கியில் இருந்த மோர்கேஜை கொண்டு வரும் உங்களுக்கு மாதாந்த கட்டுப்பாடுகளுக்கு எடுத்து நாங்கள் 50% வரை குறைத்து தருகின்றோம். அதை எங்கள் மோர்கேஜ் 8,1,4,5,1,2. வட்டியை முதலும் சேர்த்து பே பண்ணுவீங்க. இட்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். ஆல்மோஸ்ட் $2,200 பெர் மந்த் நீங்க சேவ் பண்ண முடியும். அதை எங்கள் 416-821-4512 உங்களுக்கு அவசர பண தேவை, உங்களுக்கு கடன் காலை கட்டுவதற்கு உங்களுக்கு நீங்க செகண்ட் மோர்கேஜ் பெற்று தருவோம். அதை எங்கள் approved in 24 hours, funding in 72 hours, 416-821-4512. 416-821-4512. But a business loan when they approved in 1 week, Pradhana Vangila, credit score is over 700, mele irukonum, 2 years ungala business irundal, 416-821-4512 and ilakkathu kalaikalam, 416-821-4512 and ilakkathu kalaiyungal. Idu mattumane ungalkana எந்த ஒரு கமர்ஷியல் மோர்கேஜ் கமர்ஷியல் பர்ச்சேஸ் ஆனாலும் அதற்கான மோர்கேஜ் நாங்கள் மிக இலவாக பெற்று தருவோம். பிரதான வங்கியில் அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. இதுக்கு வந்து உங்களுக்கான ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் உருவாக்கி தருகிறோம். அந்த கிட்டத்தட்ட எங்கன்னு சொன்னால் யூஎஸ்ல இப்போ கிட்டத்தில் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சிருந்தீங்கன்னா அதுக்கான உங்களுக்கான பேமெண்ட் வந்து நடக்கும்னு சொல்லி சொன்னால் உங்களோட மோர்கேஜை கட்டுறது காணாமல் இருக்கும், அல்லது உங்கள் கையால் போடுவீங்க. ஆனால் யூஎஸ்ல இதே இடத்துல நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யும் பொழுது ரியல் எஸ்டேட்டில் அதற்கான சர்ப்ளஸ் அழைக்கலாம்.
2: நன்றி சக்தி பகங்களோடு இருந்து கொண்டதுக்கு.

0: தீர்மானம் 6:52 ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய எஸ்டெஃப்எம் காஃபி டபுள் டபுள் மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு சகானா விடைபெற்று செல்வது
1: காவியன தகரன்
0: லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
4: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் அன்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
5: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் அன்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
6: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்பிள்ள, நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவண்யா, நன்றி காவ்யா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் டிபாஜினி.
4: மாலை வணக்கம் சஹானா, எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
3: சரி, அதே சுகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் நாங்கள் இந்த 2 மணி நேரம் நேர்களோடு இணைந்திருக்க போகின்றோம் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு.
4: நிச்சயமா, தொடர்ந்து நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம் .co.ஆகவும் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலிலும் கூட ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை டவுன்லோட் செய்வதனூடாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஊடாகவும் இணைந்து கொள்வதற்கு ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்.
3: அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வெளியே கால்நிலையை பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது மாதிரி அப்படியே ஜெகஜோதியா இருக்குது. 29 டிகிரி செல்சியஸ் உடல்நிலை, 36 உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹீட் வார்னிங்கும் வழங்கப்பட்டிருக்கு.
3: வந்தாலே ஜெகஜோதி தான்,
4: அதுதானே, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அப்படித்தான் நிறைய நாளை புறவரை சேர்ந்து வந்திருக்கோம். ஒரு நிகழ்ச்சியே ஜெகஜோதியா நிகழ்ச்சியா தான் இருக்க போகுது.
3: நாங்க வாரேன்னு எங்களுக்கு அந்த நேச்சரே வந்து எங்களை இன்வைட் பண்ணிருக்கேன்.
4: அவ்வளவு சந்தோஷப்பட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு திரும்ப டெம்பரேச்சரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சு இண்டையோட
3: சிறப்பட்டுனா
4: சரி. அப்படியே நாங்க வாகன எரிபொருளின் விலையையும் பார்த்துட்டோம்.
3: முதல் மணித்தியாலத்தில் நாங்களும் தங்க தமிழ் வார்த்தையோடு எடுத்திருக்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து நல்லதான ஆள் விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் முக்கியமான 3 செய்திகளை, அதாவது இன்றைய நாள் நடைபெற்ற முக்கியமான 3 செய்திகள், ஹாட்டா ட்ரெண்டிங்கா இருக்கிற விஷயங்களை வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
4: 2வது மணித்தியாலத்தில் வழக்கம் போலவே இன்றைக்கு 8 மணிக்கு நேர்களோடு பேசும் நேரமாக இருக்க போகிறது. இன்றைய போட்டி நிகழ்ச்சி அள்ளித்தந்த வானம் என்ற போட்டி நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் உங்களோட இணைந்திருக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து செய்திகளும் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் 2 மணித்தியாலங்களுக்கு நல்ல நல்ல பாடல்களும் உங்களுக்காக வரப்போகிறது.

0: நேரம் 7:08 நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இந்த பொழுதில் நாங்களும் தங்க தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றும் ஒரு அழகான தமிழ் சொல், அதுவும் பாத்தீங்கன்னா நாங்கள் வழக்கமா பாவிக்கிற ஒரு சொல்லுக்கு சங்க காலத்துல பாவித்த ஒரு சொல்லாகத்தான் இருக்கிறது.
0: ஆமா, அதுக்கு வந்து நாங்க இனிமையா அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அந்த சொல் என்ன சொல் அப்படின்றா தெளவை அப்படின்றதான் சொல்லாக இருக்கிறது.
1: தௌவை, தௌவை என்றுதான் சொல்லுவாங்க.
0: நான் தான் பாருங்க உளவையார் மாதிரி
1: கௌரியன்னு சொல்லலாம், கிளரியன்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இது தௌவை.
0: ஆமா, தௌவை.
1: தௌவை என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா, மூத்த சகோதரியை தான் நாங்க தௌவை என்று சொல்றோம். சங்க காலத்துல சொல்லிருக்காங்க,
0: சங்க காலத்துல இனிமேலும் சொல்லலாம்.
1: இனிமேல நாங்க அக்கா யாரையும் பாத்தீங்கன்னா தௌவை, சஹானா அக்கா, சஹானா தௌவைன்னு கூட நாங்க சொல்லலாம்.
0: ஆமாம், அதனால இன்றைடா நாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த வார்த்தை அதாகத்தான் இருந்தது. ஹீட் வந்து கொஞ்சம் கூடிட்டு
1: நினைக்கிறேன், அந்த தௌவை தெளவை எல்லாம் ஆகும். இருந்தாலும் நாங்க கொண்டு வந்திருக்க அந்த அழகான வார்த்தை தௌவை.
0: ஆமாம், தௌவை என்று சொல்லித்தான் இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தையில் கொண்டு வந்திருந்தோம். தொடர்ந்து மினிந்திருங்க. நேரம் 7:09.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டி மார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டி மார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
6: Prisha Law Professional Corporation.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
10: FM 102.7
9: East FM.ca.

0: நேரம் 7:21 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நல்லதா 4 விஷயம் பகிர்ந்து கொள்ளும் நேரம்.
1: இன்று என்ன பார்க்க போறோம்டா, ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் உங்கள் இலக்குகளை மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்தீங்கன்னு சொன்னா நீங்க சரியான பாதையில் தான் பயணிக்கிறீங்களா என்பதை உறுதிப்படுத்த உதவும் என்பதுதான் ஒரு சிறந்த பழக்கமாகவும் இருக்கும்.
0: ஆமாம், மாதத்தின் முதல் நாளில் நமது நீண்ட கால மற்றும் குறுகிய கால இலக்குகளை ஆய்வு செய்வது, நாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கிறோமா அப்படின்றத வந்து எங்களுக்கே ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு மாசமும் இதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் எங்களுக்கும் வந்து எந்த விதமான தேவையில்லாத யோசனைகள் அப்படி எதுவும் வராம எங்களோட பிளான் அப்படியே நாங்கள் பிளான்
1: சிறப்பாக திட்டமிடலாம் என்பதான் சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையில்
0: மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
2: மோகேஷ் ரீஃபினான்ஸ் விளைக்கிறீங்கனாலாம் மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களில் தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்தை பெற்று தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி நேரடியாக அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் மோகேஷ் 24. புளோரிடா மற்றும் டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ட்ரெண்ட் மூலம் மோகேஜ் பேமெண்ட் கட்டிய பிறகும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். மோகேஷ் 24 தமது ரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியை அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோகேஜ் ஏற்பாடு செய்வதிலும் முழு சேவையை வழங்குகின்றார்கள் மோகேஜ் 24 என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு சென்று புறப்படி தேடுவது, ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை மோகேஷ் 24 உங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஆகவே இது பற்றிய முழுமையான விவரங்களை நேரடியாக அளிக்கின்ற பொழுது உங்களுக்கான முழு தகவல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மோகேஷ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இயக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்க முடியும். அதுபோல நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்றுத்தந்தும் ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்க அழைக்கலாம். ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஆக நீங்க அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோகேஜினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட உங்களுக்கு பி லெண்டர் சூடாக அதனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நேரடியாக அழைக்கலாம் சக்தி பகி. ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாகவும் தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். 416-821-4512 416-821-4512

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொராண்டோ போக்குவரத்து கழகத்திற்கும் அதன் இளதரணியல் பணியாளர்களுக்கான தொழிற்சங்கத்துக்கும் இடையில் உத்தேச பணியிட ஒப்பந்தம் நேற்றைய தினம் எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் டிடிசியின் கிட்டத்தட்ட 700 இளதரணியல் பணியாளர்களின் வேலைநிறுத்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது.
1: சர்வதேச நாடுகள் இன்னும் ஒரு பெரும்பரவலை எதிர்கொள்ள தயார் நிலையில் இல்லை என அனைத்துலக தயார் நிலை கண்காணிப்பு வாரியம் எச்சரித்துள்ளது. பெரும்பரவலுக்கான தயார்படுத்தலுக்குரிய வரலாற்றின் மிக முக்கிய காலப்பகுதியில் உலகம் உள்ளபோதிலும் சுகாதாரத்துறை மீதான அரசாங்கங்களின் நிதிவெட்டுக்கள், பொது சுகாதார அதிகார தரப்புகள் மீதான நம்பிக்கையின்மையாகியன மக்களை ஆபத்தில் தள்ளுவதாக அது சுட்டிக்காட்டியுள்ளது.
0: தமிழ்நாடு தாவேக அரசின் அடுத்தகட்ட அமைச்சரவை விரிவாக்கம் நாளை இடம்பெற உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த விரிவாக்கங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவை கூறுகின்றன. மறுபுறத்தில் தாவேக அரசுக்கு ஆதரவளித்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டால் முதலமைச்சர் விஜய்க்கு தமது ஆதரவு மறுபரிசீலனை செய்யப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரித்துள்ளது. திராவிட கட்சிகளுக்கு எதிராகவே தமிழக மக்கள் வாக்களித்ததாகவும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக தாவேக அரசு செல்லாதெனவும் அது கூறியுள்ளது.
1: இலங்கையில் அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தியவர் அனைவரும் பயங்கரவாதிகள் எனவும் அந்த வகையில் ஆளும் மக்கள் விடுதலை முன்னணியும் பயங்கரவாத அமைப்பு என்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர விமர்சித்துள்ளார். வெறும் கடமைக்காக மாத்திரமே தேசிய ராணுவ வீரர்கள் தினத்தினை அரசாங்கம் அனுசரிப்பதாக அவர் சாடியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொரண்டோ.
5: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
4: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ் இன்னும் பல.
5: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
4: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
5: அழகோ அழகு. 6477873784.
2: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர் விசா இன்சூரன்ஸ்களுக்கும், RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 7:44 நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் முதன்மை 3 பகுதியை பகிர்ந்து கொள்ளும் நேரமாகி இருக்கிறது.
1: அதில் முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். அதுவும் குறிப்பாக வாஷிங்டனில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தைக்காக தயாரிக்கப்பட்டு வரும் புதிய வரைவு கட்டமைப்பின் ஒரு பகுதியாக ஈரானின் எண்ணெய் துறை மீதான தடைகளை தற்காலிகமாக நீக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன.
0: ஆமாமா, ஆனால் ஈரான் நீண்டகால ஒப்பந்தத்திற்காக அனைத்து தடைகளையும் முழுமையாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. இதற்கிடையில் மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் உயர்ந்த எண்ணெய் விலைகள் சூழலில் இருதரப்பும் பாகிஸ்தான் வழியாக முன்மொழிவுகளை பரிமாறிக்கொண்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: டொனால்டு டிரம்ப் பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எதிரான புதிய அமெரிக்க ராணுவ தாக்குதல்களையும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரான் விரைவில் ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் நடவடிக்கை மீண்டும் தொடங்கலாம் என்றும் எச்சரித்திருக்கின்றார்.
0: இதேபோல் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் அமெரிக்க ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக கூறியிருக்கின்றார். மேலும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஈரானுக்கு ஆயுத உதவி வழங்க மாட்டோம் என்றும் டிரம்பிடம் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது.
1: இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் சான் டியாகோ நகரில் உள்ள இஸ்லாமிய மையத்தில் நேற்றைய தினம் நடந்த துப்பாக்கி சூட்டில் 3 உயிரிழந்தார்கள். தாக்குதலுக்கு முன்பே 2 டீனேஜர்ஸ் அது சந்தேக நபர்களையும் போலீசார் தேடி வந்த நிலையில் பின்னர் அவர்களும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது.
0: இணையத்தில் தீவிரவாதம் மற்றும் இஸ்லாம் எதிர்ப்பு கருத்துக்களால் பாதிக்கப்பட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்ததால் FBI இதை வெறுப்பு குற்றமாக விசாரித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதுவரை முதன்மை 3 கேட்டிருந்தீர்கள். மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டிருந்து கொள்ளலாம்.
2: மோகேஷ் ஸ்ரீஃபினான்ஸ் நிலைக்கு நீங்க நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. இதுவரை நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியான டிடி ஸ்கோஷியா பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சை பெற்று தருகின்றார். இதில் குறிப்பாக நீங்கள் 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகின்றார் மோகேஷ் 24.

0: ஃபைனான்ஸ். ரினியூவோ இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 8:01. நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: தொடர்ந்து நீங்களும் இணைந்திருக்கலாம் eastfm.ca.com மற்றும் உங்கள் மொபைலிலும் கூட eastfm ஆப்பினை டவுன்லோட் செய்வதனூடாக நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
0: அதே வழியில் சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக eastfm தமிழ் எனும் பக்கத்தையும் பார்வையிடலாம். யூடியூபில் eastfm 102.7
1: மற்றும் அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 மற்றும் eastfm 102.7@gmail.com எனும் இமெயில் மின்னஞ்சலூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும்.
0: இதே வேளையில் வெளியே காலநிலை 27 டிகிரி